0: गच्छति एकविंशेन ऋषन्धत्ते सप्तदशेन प्रजायते तस्मात् सप्तदशस्तो मौनजलस्यः प्रजापरिवृते सप्तदशः प्रजापरिणैव मध्यलोकस्य प्रजाप्यै
1: ॐ. Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Shrikanta Bhashyam, presented by K.S. Ageshwaran Nambodiri.
2: Bhava Sharva Ishana Pashupati Rudra Ugra Bhima Mahadeva Vidhana Ashtakasya Adhikaranam Vachyam Param Brahma.
3: Adhikaranam ityasya Vachyam Adhikaranam Adheya Adhikarana Bhavaha Nasti Vachyam Ityartha Param Brahma.
2: अस्य सकलशब्दवाच्यत्वेपि परभावबोधकत्वेन मुख्यतया भवादिशब्दाभिधेयत्वेन न अन्यशब्दाभिधेयत्व अभिधेयत्वभङ्गप्रसङ्गः अभावप्रसङ्गः.
3: अर्थं पुरीयते?
2: अस्य सकलशब्दवाच्यत्वेपि
3: अस्य परमात्मनः
2: सकलशब्दवाच्यत्वेपि
3: सकलशब्दवाच्यत्वं सिद्धान्ते अङ्गीकृतं वर्तते. सकलशब्दवाच्यत्वं तर्हि अष्टौ नामानि विशिष्य किमर्थं गृहीतानि? अष्टशब्दवाच्यत्वं यदि उच्यते तर्हि अष्टभिरेव शब्दैः सह वाच्यः इति खलु स्यात् इत्युक्ते अप्रि उद्देश्यमिल्ल. परभावबोधकत्वेन मुख्यतया
2: अस्य
3: परभावबोधकत्वेन मुख्यतया अष्टौ नामानि गृह्यन्ते. परभावं नान व्याख्यानं पण्ड्रार् इवर् विशिष्य जन्मादिकारणत्व तदुपाद उपपादक गुणबोधकत्वेनेत्यर्थः. जन्मादि कारणत्वस्य उपपादकाः एव गुणाः. எந்த குணம் இருந்தால் ஜென்மாதி காரணத்துவம் சித்திக்குமோ அந்த குணங்களே வச்சுண்டு அந்த குணங்களே பிரவர்த்தி நிமித்தமா வச்சுண்டு எந்த சப்தங்கள் இருக்கோ அந்த சப்தங்களை இங்க சங்கிரகம் பண்ணி வச்சிருக்காரு. அஷ்டம் ஐயோ அந்நியபி எக்கிஞ்சு குணவாச்சகா பவந்தி பரந்து விசிஷ்ய ஜென்மாதி காரணத்துவம் முக்கியம். அதுதான் லக்ஷணத்தில் சேர்ந்திருக்கு இல்லையா? அந்த அந்த லட்சணத்தில லட்சணம் ஜென்மாதி காரணத்துவம். அந்த ஜென்மாதி காரணத்துவத்தை நிரூபிக்கக்கூடிய ஜென்மாதி காரணத்துவம் எதனால சமர்த்தனம் பண்ணணுமோ அந்த குணங்களை சொல்லக்கூடிய பேர்கள் முக்கியமா வச்சிருக்கு.
2: அன்யசப்தாபிதேயத்வம்
3: நாஸ்தி சொல்லல.
2: सर्वत्र सदा भवति इति भवशब्दवाच्यं
3: क्रमेण व्याख्यानं करोति. भवः इत्यस्य अर्थः भवति इति भवः
2: सर्वत्र सदा भवति
3: सर्वदा भवति सर्वदा भवति इत्यर्थः.
2: भूधातोः सत्तार्थत्वात्
3: भूधातोः सत्तार्थत्वात् भूसत्तायां
2: सर्वत्र अनुवर्तमानं सद्रूपं ब्रह्म इति
3: विज्ञायते. सर्वत्र अनुवर्तमानं सद्रूपं ब्रह्म विज्ञायते. सद्रूपं சத்தாரூபம் பிரம்ம விஜ்ஞாயது. அது அதனுடைய சுரூபம்.
4: அச்சேதனேபி வஸ்துனி சத்ரூபம் பிரம்ம.
3: ஆ ஸ்வபாவம் திருஷ்யதே
4: இதி வக்தும்.
3: ஆ தத் அபேக்ஷதே கதம் இதி வததி அக்ரே
4: அபின்ன நிமித்தோ உபாதானம்.
3: பஷந்து பிரம்ம சகலஸ்ய பிரபஞ்சஸ்ய உபாதானம் இதி எதா உச்சதே உடனே ஒரு கேள்வி வரும். என்ன தெரியுமா? இப்ப மிருத்து கடஸ்ய உபாதானம் இது அங்கீகரியதே லோகே ஸ்பஷ்டம். தஸ்ய அதுக்கு என்ன தெளிவு? இதுக்கு மிருத் கடஹா இது பிரதீதிர் திருஷ்யதே ஹலோ. தத்ர சாமானாதிகரணியன சப்த பிரயோகோ பவதி மிருத் கட சுவர்ணம் குண்டலம் எவஞ்ச உபாதான திரவியம் உபாதான திரவிய வாசக சப்தேன உபாதேய திரவிய வாசக சப்தஸ்ய சாமானாதிகரணியன பிரயோக லோகே திருஷ்யதே சர்வத்ர சுவர்ணம் குண்டலம் மிருத் கட இத்தியவம் யத்யத் மிருண்மயம் சர்வத்ர மிருத் மிருத் மிருத் பிரயோகம் கர்த்தும் சக்கியதே. யத்யத் சுவர்ணமயம் தத்ர சுவர்ணம் சுவர்ணம் இது பிரயோக்தும் சக்கியதே. தத்வத் பிரம்மைவ யதி ஜகதஹ உபாதானம் ஸ்யாத் லோகஸ்ய பிரபஞ்சே ஸர்வ வித்யமானஸ்ய ஸர்வஸ்ய உபாதானம் ஸ்யாத் தர்ஹி பிரம்ம கடஹ இதி பிரயோகஹ
4: ப்ரதீதிஹி
3: ஹி வா அபேக்ஷதே ஹலு. குத்ராபி பிரம்ம சாமானாதிகரணேன ப்ரதீதிர் அஸ்தி வா இதம் பிரம்ம இதம் பிரம்ம இதி ப்ரதீதிர் தத் நாஸ்தி ததா நாஸ்தி ஹலு
4: நாஸ்தி.
3: தர்ஹி கதம் பிரம்மணஹ உபாதானத்வம் அதுக்கு ஏதாவது ஒரு தெளிவு கொடுக்க முடியுமா கேட்டா அதுக்கு தெளிவு இருக்கு. பிரம்மணா பிரம் உபாதானத்துவம் கேன ரூபேணா இத்துக்தே சத்வேன ரூபேணா. சத்வம் பிரம்மணா சுரூபம் சுரூபே அந்தர்கதம் சச்சிதானந்தம் லட்சணத்தில் இருக்கு இல்லையா? சித்தும் இருக்கு. ஆனா சித்தும் இந்த ஜட வஸ்துனி தான் பிரதீயது சத்வம் பிரதீயதே. தத்ர உபாதானே உபாதான பதார்த்தே வித்தியமானம் சர்வமபி ரூபம் உபாதேயே பிரதீயதே அபேக்ஷா நாஸ்தி. ஏதோ ஒரு ரூபம் தெரியறதா இருந்தா போதும். इदानीं मृति अनेके धर्माः भवन्ति तत्सर्वम् आदाय प्रतिदृर्नास्ति नास्ति ज्ञायते खलु किं मृदि घटे अप्रतीयमानः कोऽपि धर्मः उच्यताम् आसीत् पिण्डरूपेण आसीत् पिण्डो घटः इति प्रतिदृर्नास्ति यतो तत्र तद् तत् किं भवति येन रूपेण प्रतिदृर्नास्ति तद् रूपं तर्कभाषया उच्यते चेत् उपादान तावच्छेदकं नास्ति तावदेव येन रूपेण तद् उपादानं भवति तद् रूपं तत्र प्रतीयते तत् पूर्वं मग तर्हि ब्रह्मणः केनचित् रूपेण कार्ये अनुवृत्तिः अनुवृत्ततया कार्येषु सर्वेषु अनुगततया प्रतीतिरपेक्षते मृत् घटः मृत् शरावः मृत् पात्रं मृत् अपि वर्णम् अन्तमादि सन् घटः सन् पटः सन् वृक्षः सन् சர்வத்திர சன் எங்க சொல்ல முடியாது எல்லா இடத்துலயும் சொல்லலாம் எது எல்லாம் தெரியறதோ இருக்கிறதா தானே தெரியறது சத்வேன பிரதியதே இது மகத் பிரமாணம் அஸ்மாகம் சத்ரூபம் கிஞ்சித் வஸ்து சர்வத்திர அனுகததையா பிரதியதே சர்வேஷு பிரபஞ்சே பிரபஞ்ச பதார்த்தேஷு எத்யத் பிரதியதே எத்யத் நியாயதே எல்லாமே சத்துன்னு தெரியறது சத்வஸ்து ஏகம் தெரியறது ஏகமா தெரியறது ஏகம் கிமபி வஸ்து சர்வத்ர அனுகதம் அனுகதமா இருக்கு நையாயிகானாம் அப்படி ஜாதி சித்தம் இதமே கலு பிரமாணம் ஜாதி ஏக பதார்த்த கிமத்தம் கிமத்தம் கல்பது அனுகத பிரதீத்தியா அனுகத பிரதீதி இருந்தா ஏதோ ஏகமா ஏகமாக ஒரு வஸ்து தெரியறதுன்னு அர்த்தம் இல்லைன்னா அனுகத பிரதீதி வராது கடத்துவம் கிமர்த்தம் அங்கீகரியது கடம் வியக்தயஸ்து பின்னா பரந்து சர்வத்ர அயங்கடா அயங்கடா அயங்கடா இது ஏகரூபா பிரதீதி கடம் வியக்தயஸ்து பின்னா கடம் வியக்திஷு பின்னாஸ்து சத்ஸ்வபி அயங்கடா அயங்கடா இது ஏகரூபா பிரதீதி தாம் பிரதீதி நிர்வோடும் தத்ர தஸ்யாம் பிரதீதோ ஏகம் கிமபி விஷயோ வர்த்ததே அது வியக்தி இல்ல சரி அன்யத் கிஞ்சித் கல்பனியம் இது ஜாதி கல்பியதே தேனைவ நியாயேனா அந்த நியாயம் சமானம் தேனைவ நியாயேனா சர்வத்ர சத் சத் சத் இது பிரதீதி அஸ்தி அது சத்தா ஜாதி சொல்லக்கூடாது நைய்யாயிகஸ்ய சத்தா ஜாதி த்ரிஷ்வேவதேனா அங்கீகரியதே இது சர்வத்ர அனுபூயதே தரிஹி தது அந்த சத்துன்னு தெரியக்கூடிய வஸ்து ஏதோ ஒரு தனி பரமாத்மனஸ்வரூபம் அத்தவ உபாதானத்துவம் சம்பவதி பரமாத்மனஹ பிரத்யக்ஷம் நாஸ்தி இதம் வக்தவ்யம் ருத்தி சத்ரூபேண பிரத்யக்ஷம் அங்கீக்ரியதே அங்கீ கர்த்தவ்யமே பவதி
4: உபாதானதாவச்சேதக தர்மாஹ சர்வே தர்மாஹ தத்ர அபேக்ஷந்தே இதி நாஸ்தி
3: யத் ஏன ரூப தத் ஏன ரூபேண பிரதியதே தேன ரூபேண உபாதானம் தரிஹி சத்வேன ரூபேண பரமாத் பிரம்ம உபாதானம் பரியாப்தம் ததேவ ததர்த்தமேவ இதம் வியாக்யாயதே
4: சர்வத்ர அனுவர்த்தமானம் சத்ரூபம்
3: சர்வத்ர அனுவர்த்தமானம் இதி ஏகம் விசேஷணம் தத்தம் சத்ரூபம் ப்ரஹ்மா இதி விஜ்ஞாயதே
2: ததா ஹி ஸ்ருதிஹி சதேவ சௌம்யே
3: சௌம்யேதம் அக்ரஹாசீ ஹே சௌம்ய சௌம்ய இதி சம்போதனம் சௌம்ய உத்தாலகஹ ஸ்வேதகேதும் உபதிஷதி ஹே சௌம்ய இதம் இதானிம் த்ருஷ்யமானம் இதம் ஜகத் அக்ரே அக்ரே இத்யுக்தே ஸ்ருஷ்டேஹ பூர்வம் சதேவ ஆசீ சத்ரூபமாக ஏதோ ஒரு வஸ்துவா இருந்தது அது ஒரு வஸ்து எப்படி தெரியுது ஏகமேவ அத்விதீயம்
2: சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்மா
3: அங்க சத்யம் இருக்கு
2: சத்யாத்ம பிராணாராமம் ஆனந்தம் சன்மஹா
3: இத்யாதி சத சத எங்க எல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஸ்ருதிகள் போட்டிருக்கா
2: சன்மஹா இத்யாதி சன்கடஹா சன்பட்டஹா இதி சர்வ வஸ்துஷு அனுவிருத்தியா சத்ரூபஸ்ய பிரம்மணஹா சர்வோபாதானத்வம் சித்யதி
3: வியாக்யாதம்
2: மிருதுபரக்தம் கடாதிகம் ஹி மிருதுபாதானம் இஷ்யதே
3: மிருதுபரக்தம் ஹி கடாதிகம் மிருதுபாதானகம் இஷ்யதே
4: உபரக்தம் இஷ்யதே பரிணாம
3: உபரக்தம் நம்ம தேன சம்பத்தம் இது
2: யுத்தம்
3: மிருதுபரக்ததையா பிரதீதி மிருத் கடஹா இது பிரதீதி மிருத்தோட சேர்ந்து தெரியறதுன்னு அர்த்தம் மிருதுபரக்தமா தெரியறதுனாலே மிருத்து அதனால தானே மிருத்து உபாதான காரணம் சொல்லுவோம் மிருதுபரக்தம் ஹி கடாதிகம் மிருதுபாதானகம் இஷ்யதே ததஹா சத்ரூபம் பிரம்மா பவசப்த வாக்கியம் பவதி லோகத்திலையும் அப்படிதான் இருக்கு அந்த சத்ரு சச்சப்தசி வியாக்கியானம் ஜாதம் भवशब्दस्य व्याख्यानं जातम्।
4: तत्र जन्मस्थिति लये कारणत्वं तत्र कथं भवतम् सर्वत्र सत्ता
3: तथा न जगदुपादानत्वं निरूपयितुं तस्य उपयोगः वर्णितः खलु इदानीं सत्तारूपत्वं तस्य अपेक्षते। सत्तारूपत्वं विद्यते चेदेव जगदुपादानत्वं तस्य निरूपयितुं शक्यते। सत्तारूपत्वं तर्हि सत्त्वेन रूपेण ब्रह्मणः प्रतिपादकः शब्दः भवति भवशब्दः भूधातोः सत्तार्थकत्वात्। अतः भवशब्दस्तु परमात्मनः जगदुपादानत्वप्रयोजकरूपप्रतिपादको भवति। जगदुपादानत्वप्रयोजकरूपप्रतिपादको भवति तस्मात् तस्य सङ्ग्रहः एवं रीत्या सर्वत्र योजनीयः।
2: सर्वशब्देन श्रीहिंसायामिति धात्वर्थवशात् सकलसंहर्तृब्रह्मप्रतिपादकः
3: अत्र जगत् संहर्तृत्व तत्प्रतिपादनाय सर्वशब्दः लय संहर्त उपसंहर्त प्रलयकाले श्रुहिंसायाम् इति धातुः धात्वर्थवशात् सकलसंहर्तृब्रह्म प्रतिपाद्यते। इदानीं श्रुतयः उच्यन्ते
2: तस्मात् उपसंहर्त्रे महाग्रसाय नमः
3: महाग्रासाय
2: महाग्रासाय
3: महान् ग्रासः यस्य सः ग्रासः नन ग्रह गृह्यते ग्रस्यते इति ग्रासः साधारणमा ग्रासं सुन्नाल् இது முழுங்கிறது இல்லையா சாப்பிடக்கூடியது அதுவும் இருக்கு சாதாரணமா சாப்பிடும் பொழுது எதிர்க்கு இல்லையா இவன் கிறிஸ்துவாக்கள் பிடிச்சதே அதுக்கு கிராசம் பேர் பரமாத்மா மகாகிராசா இதுக்கு சமக்ரம் தசிய கிராசா இது வை நமஹ அஸ்து
2: யஸ்ய பிரம்மச க்ஷத்ரம் ச உபே பவதஹ ஓதன ஓதன
3: யஸ்ய பிரம்மச க்ஷத்ரம் ச உபே பவத ஓதனஹ மிருத்யுர் யஸ்யோஸ் உபசேசனம் கைத்தா வேத யத்ர சஹ இது கடோபனிஷத் வாக்கியம் யஸ்ய பிரம்மணஹ பிரம்ம பிராமண க்ஷத்ரியாதிகம் சர்வம் ஓதனஹ பவதி மிருத்யுஹ உபசேசனம் பவதி சர்வசம்ஹர்த்தா இதி தாத்பர்யேண ஸ்ருதி ஏவ கல்பனயா சாஹித்ய ஸ்லோகவத அஸ்தி சமக்ரம் ஜகத் ஓதன மிருத்யுஹ உபசேசனம் ஓதனத்தை ஓதனம் பக்ஷணம் பண்றதுக்கு தான உபசேசனம்னா என்ன அவலேகம் மாதிரி இருக்கும் இல்லையா அதுதான் உபசேசனம் உபசேஜனமா வச்சுட்டு சமகிர பிரபஞ்சத்தையும் சாப்பிடக்கூடியவர் அர்த்தம் பரமாத்மாவை வர்ணனம் பண்றது
2: இத்தியாதிபிஹி சர்வசம்ஹர்த்ருப் பிரம்ம
3: ஸ்ருயதே
2: நிருபாதிக பரமேஸ்வரிய விசிஷ்டத்வாத் ஈசான சப்த வாச்சியம் பிரம்ம
3: நிருபாதிக பரமேஸ்வரிய விசிஷ்டத்வ நிருபாதிகமான பரமேஸ்வரியம் பரமம் ஐஸ்வர்யம் ஸ்தாபிதம் அஸ்தி சா கோலாஹலம் கரோதி நிருபாதிக பரமேஸ்வரிய விசிஷ்டத்வாத் ஈசான சப்த வாச்சியம் பிரம்ம ஈசான சப்தேனாபி பிரம்ம ஈசான
2: ஈசா ஐஸ்வர்ய இதி
3: ஈஷா ஏவ ஈசா ஐஸ்வர்ய இதி
4: நிருபாதிக ஐஸ்வர்ய
3: நிருபாதிக ஐஸ்வர்ய நிருபாதிகம்னா
4: உபாதி நிரூபிதம் ஐஸ்வர்யம்
3: சாபேக்ஷம் நாஸ்தி இதி அஸ்மாகம் ஐஸ்வர்யம் து சாபேக்ஷம் பவதி அஸ்மதபேக்ஷயா அன்யஸ்ய ஐஸ்வர்யம் ததபேக்ஷயா அன்யஸ்ய இதி சாபேக்ஷம் ஐஸ்வர்யம் பரமாத்மனத்து நிரபேக்ஷ நிருபாதிகம் ஐஸ்வர்யம்
4: உபநிஷத்தை
3: பார்க்கணும் நிறைய வாக்கியங்கள் எடுத்து எடுக்கிறார் இவர் ஈஸ்வரஸ்ய
2: ஈஸ்வரஸ்ய ஈஷிதவ்யாபேக்ஷிதயா பசுபதி
3: அபேக்ஷதயா
2: வியாபேக்ஷதயா பசுபதி
3: ஈஷிதவ்யாபேக்ஷதயா ஈஸ்வரஸ்ய ஈஷிதவ்யம் வேணும் இல்லையா ஒருத்தர் நியந்திரணம் பண்றதா இருந்தா நியமிக்கக்கூடிய ஏதோ ஒன்று வேணும் அதை அபேட்சிச்சுதான் நியமனம் பண்ண முடியும் ஈஸ்வரஸ்ய ஈஷிதவ்ய அபேக்ஷதயா
2: அபேக்ஷதயா பசுபதி சப்த வாச்சியம்
3: பசுபதி சப்தஸ்ய வியாக்கியானம் பசுபதி சப்த வாச்சியம் பசுபதி பசு இது பரமாத்மா பரம் நாஸ்தி ஜீவபர சப்தம் பசுபதி தானே அவரை சொல்லணும் பசுபதி சப்த வாச்சியம் பவதி பிரம்ம ஈஷிதவ்யா பசு
2: ததா ஹி ஸ்ருயதே யேஷாம் ஈஷே பசுபதி பசூனாம் சதுஷ்பதாம் உத த்விபதாம் இத்யாதி
3: சதுஷ்பதாம் த்விபதாம் த்விபதாம் கே சதுஷ்பதாம் கே
4: மிருகா
3: மிருகா மிருகா சொல்லக்கூடாது மிருகம் சொன்னா சம்ஸ்கிருதத்துல
2: பசுத்வ வ்யவஹாரத் பசுக்ரஹணாத்
4: पशुपाशद्वयं
3: सर्वे जीवाः अत्र ग्राह्याः पशुशब्देन ग्राह्याः सर्वेषां तद्विपदां चतुष्पदां सर्वेषां प्राणिनां पशुशब्देन ग्रहणं कर्तव्यम्
4: एषां पशूनां ईशः पशुपतिः
3: तत् पशुशब्दः इति लिखितः अत्र पशुशब्दोऽपि जीवेषु शक्त्या प्रयुज्यते इति न भ्रमितव्यं गौण्या प्रयुज्यते पशुशब्दः पशुः इत्युक्ते जीवः इति वाच्यार्थः नास्ति पशुः इत्युक्ते एवं चतुष्पदामेव पशुः इति वाचकशब्दः परन्तु अत्र शास्त्रे जीवसामान्यपरतया पशुशब्दः प्रयुज्यते स तु गौण्या प्रयुज्यते इति पशो पशुरिव पशुः इति अधीनः அந்த கட்டுப்பாடோட இருக்கிறதுனால பந்தனே
4: பந்தன்
5: சக பசு யதா ரஜ்வா
3: அபிப்பிராயண கௌண்யா பிரயுஜ்யதே பசுசப்தா தஸ்ய பந்தனம் யத்யத் வர்த்தது சர்வம் பாசசப்தேன உச்யதே
5: அனேன சிதசின் நியாமகம் பிரம்மா இதி விஜ்ஞாயதே
3: சிதசின் நியாமகம் சிதாம் சிதாம் அசிதம் அசிதாம் ச நியாமகம் பிரம்மா இதி லப்யதே
5: संसार रुद्रावकत्वात् रुद्रशब्दवाच्यं ब्रह्म
3: अग्रे रुद्रशब्दः संसार रुक् रुजं द्रावयति इति रुद्रः रुजं द्रावयति इति रुजः संसार रोगः संसारान् मोक्षं ददाति इत्यर्थे
5: तरति शोकमात्मवित्
4: याधि
3: रुग् रुजौ रुजः जकारान्तशब्दः अधिक दुःखं रोगः इत्यादि अर्थः तत् द्रावयति द्रावयति इत्युक्ते परमात्मवित् शोकं तरति श्रुतिर्वदति
5: परतेजोभिरनाभिभवनीयत्वात् उग्रशब्दवाच्यत्वं ब्रह्मणः
3: उग्रः इत्युच्यते कुतः उग्रः न इन्नर्त्राल इति पण्ण मुडियादु न शक्यते अन्येन स्वाधीनीकर्तुं न शक्यते अतः उग्र इत्युच्यते परतेजोभिरनभिभवनीयत्वा तदीयं स्वरूपं न दृश्यते अन्यदीयेन स्वरूपेण तर्हि तेन इदम् अभिभूतम् इत्युच्यते मरञ्जिपूर्णं तत्र इदं पदं सुवर्णं तैजसम् इत्युच्यते खलु तस्य रूपं पार्थिवेन रूपेण अभिभूतं दीपिकायां प्रयोगो भवति अदेनार्थं मरणि पोयिर्ग पार्थिवेन रूपेण अभिभूतं भवति सुवर्णस्य अद् सुवर्णं तैजसं न भास्वरशुक्लमार्गणल्या अद् पीतरूपमा तेयते तद् पीतत्वात् पृथिवी इति पूर्वपक्षी वदति तथा नास्ति तद् पार्थिवं पीतरूपं वर्तते पार्थिवेन पीतरूपेण सुवर्णस्य तैजसं रूपं तत्र अभिभूतं अत्र अभिभूतं नाम कोऽर्थः तद् तेरियदिल्लेनर्थ इदिनाल अद् तेरियदिल्लेनर्थ
4: तद् अभिभूतं इति किञ्चित् आगच्छति
3: कुत्र अस्तु अर्थः आगतः खलु परतेजोभिः अनभिभवनीयं मरक्यमुडियाम इरुक्रते मरक्यमुडियात तेजस्
5: अनभिभूतं
3: तेजः अपेर्पट्ट तेजस् इरुक्रदनाल उग्रः उग्रशब्दवाच्यत्वं ब्रह्मणः
5: न तत्र सूर्यो भाति न चन्द्र तारकाणि
3: नेमा विद्युतो भान्ति कुतोऽयम् अग्निः तमेव भान्तमनुभाति एवञ्च तस्य भाषा
4: सर्वमिदं विभाति
3: अदनाल तेजस् तेन इदं सर्वम् अभिभूतम् उच्यते इदं तस्य अभिभावकं न भवति इत्युच्यते तावदेव
5: सत्प्रकाशः परप्रकाशः नियामकतया निखिलचेतन भयहेतुतया भीमशब्दा
3: यदि परमात्मनः तेजसा इदं सर्वम् अभिभूतं स्यात् इदमे तेरिजुकवे मुडियात् उलहमे प्रकाशिक्यात् परन्तु तस्य भाषा सर्वमिदं विभाति अतः इदं तस्य अभिभावकं न भवति इत्येव तावदेव विवक्षितम्
5: नियामकतया निखिलचेतन भयहेतुतया भीमशब्दाभिधेयं
3: निखिलचेतन भयहेतुतया भयमिल्लाम प्रवर्तिक्यात् इल्लया भीषास्मात् वातस्पवते भीषोदेति सूर्यः एत्र बन्धनत्तिल इरुक्र वरैकिं भयं तान् इल्लेन प्रवर्तिक्यात् इदो ओरु भयम् इरुक्कणम् नियामकत्वेन नियामकस्य विषये भयं भवति अतः निखिलचेतन भयहेतुतया भीमशब्दाभिधेयं ब्रह्मात् भीमः भयहेतुत्वात् भीमः इति उच्यते
5: महत्वेन दीव्यमानतया महादेव
3: महत्वेन
4: दीव्यति
3: प्रकाशते रमते महत्वेन रमते महत्वम् इरुन्दाल् என்ஜாய் பண்ணலாம் இல்லையா. மகத்துவேன ரமதே இது மகாதேவா அபேட்சதே கலு
2: மகாதேவ்யே
3: தஸ்மாதுச்யதே மகாதேவஹ இதி அஸ்து
2: அபி அதர்வசிரஹ மகாதேவஹ இதி அத்ரபி காரணத்வம் விவக்ஷிதம்
3: ஆ சர்வத்ர பரமாத்மனஹ ஜகத் சம்பந்தி யத்யதஸ்தி ஜகத் ஸ்ருஷ்டி ஜகத் சம்ஹாரம் ஜகத் பரிபாலனம் ததுபயுக்தாஹ ஏ அம்சாஹ தே அத்ர வர்த்தந்தே
2: நிரஸ்த சமஸ்த சம்சார கலங்கதய நிகில மங்களாதாரதய சிவ தத்துவம் யதவகம்யதே தத்உக்த ஸ்வாபாவதய
3: ஸ்வாபாவதய
2: ஸ்வாபாவதய சகல ஜகத் ஜன்மாதி காரணம் பவதி.
3: நிரஸ்த சமஸ்த சம்சார கலங்கதய நிரஸ்தாஹ சமஸ்தாஹ சம்சார கலங்காஹ யஸ்ய எந்த ஒருவனுக்கு சம்சார கலங்கங்களோட சம்பந்தம் இல்லையோ சம்சார தோஷங்கள் வர்றதில்லையோ உச்சமானைஸ்வாவைத்ததய சகல ஜகத் ஜன்மாதி காரணம் பவதி வா வா இது சந்தேகோ நகர்த்தவ்யம் பவத்யேவா இது தரிசயிதம் ஏவ ஸ்ருதி ஸ்ருதி ஸ்ருதிஷு ஏதாதிஷா சப்தாஹ தத்பரதய பிரயுஜ்யந்தே
2: தஸ்மா லக்ஷணமபி
3: உபபத்யதே இதி அர்த்த தத்ர
2: தத்ர தாதிஷ மஹிமனி ஜகத் உபய காரணத்வ சம்பவாத் ததேவ
3: ஜகத் உதய காரணத்வம் இல்லையா
2: உபய காரணம் உபய காரணம்
3: உபயதம் நாஸ்திஷயம் அப்பேற்பட்டது பிரம்மசப்தத்தினாலையும் அப்படிதான் தெரியும்.
2: ஏதாதிருஷ குணானாம் விசிஷ்டத்வாத்
3: பிருஹத் ஏவம்
2: ததேவ சிவசப்த

0: पञ्चकृत्यानि परमात्मनः उपपादयितुं ये गुणाः अपेक्षन्ते तेषां गुणानां वाचकाः शब्दाः तत्र तत्र तत्र श्रुत्या उच्यन्ते. அது பார்த்துட்டு அது வேற பிரம்மமா இது வேற பிரம்மமானு பிரமிக்க கூடாது. அந்த சந்தேகத்துக்கு இடம் இல்லை. ஒரே பிரம்மத்தை ஏகமேவ அத்விதீயம் அஸ்ய அது உபபாதக குணை தத்ர தத்ர கீர்த்தனம் பவதி இத்தேவ அவகந்தவ்யம். ஸ்பஷ்டம்.
1: மாயாம் தோ பிரகிருதிம் வித்யாத் இதி மாயாயாஹ பிரகிருதித்வம் ஈஸ்வராத்மிகாயாஹ ஏவ மாயினம் தோ மகேஸ்வரம் இதி
0: மாயாயாஹ பிரகிருதித்வம் உச்சதே ஸ்ருத்யா. பூர்வபக்ஷிணா பிருஷ்டம் ஸ்மரியதே வா மாயாயாஹ கலு உபாதானத்வம் உச்சதே மாயாம் தும் பிரகிருதிம் வித்யாதிதி தத்ர உச்சதே சத்யம். மாயாயாஹ கிம் ஸ்வதந்திராயாஹ பிரகிருதித்வம் பிரதி வா ஈஸ்வராதீனாயாஹ கலு வர்த்ததே அன்யதா மாயினம் தும் மகேஸ்வரம் தத்ரைவ கிமர்த்தம் உக்தம். அதஹ ஸ்வதந்திரா காஜன மாயா இது கிஞ்சித் அஸ்தி ஜகத் காரணம் இது ந சிந்தனியம் சத்யம். சாங்க்யானாம் மதம் ந அத்ர ஸ்வீகர்த்தவ்யம். மாயாம் தோ பிரகிருதிம் வித்யாதி மாயாயாஹ பிரகிருதித்வம் ஈஸ்வராத்மிகாயாஹ ஏவ. ஈஸ்வராத்மிகாயா இத்யுக்தே ஈஸ்வரே தாதாத்மியேன ஸ்திதாயாஹ. ஈஸ்வரே தாதாத்மியேன ஸ்திதா சக்திஹ ஸா ஏவ மாயா இத்யுச்யதே. ந தோ ஸ்வதந்த்ரஃ கஶ்சித் பதார்த்தஃ அதஃ மாயினம் தோ மகேஸ்வரம் இதி வாக்யசேஷஃ இதி ஞாயதே.
1: சூக்ஷ்ம சிதசித் விசிஷ்டம் ப்ரஹ்ம காரணம்.
0: சூக்ஷ்ம சிதசித் விசிஷ்டம் ப்ரஹ்ம காரணம் ஸ்தூல சிதச்சித் விசிஷ்டம் தத் காரியம் பவதி. காரியமும் காரணமும் ஒன்றுதான். சூக்ஷ்ம சிதச்சித் விசிஷ்டம் ஸ்தூல சிதச்சித் விசிஷ்டம் இதம் இதானி எது திருஷ்யதே தது ஸ்தூலம் சித் அஜித். இப்ப பிரம்ம இருக்கா இல்லையா? இருக்கு. எப்படி ஸ்தூல சிதச்சித் விசிஷ்டமா இருக்கு? இதுக்கு காரணமான பிரம்ம எப்படி? சூக்ஷ்ம சிதச்சித் விசிஷ்டம். இதுதான் விசிஷ்டாத்வைதம். அதுதான் சிவ விசிஷ்டாத்வைதம் சொல்றது. விசிஷ்டாத்வைதம் மாறுதல் இருக்கு இல்லையா? நீங்களும் விசிஷ்டாத்வைதிகள் தான். சிவ விசிஷ்டாத்வைதம் விசிஷ்டம் சொன்ன விசிஷ்ட அத்வைதம் சொன்ன அத்வைதம் இத்தியஸ்ய ஏகத்வம் இத்யர்த்தம். ஏகம் ஏகம் இத்யர்த்தம் அத்வைதம். கதம் ஏகம் இத்யுக்தே விசிஷ்டம் ஏகம். விசிஷ்டஸ்ய ஏகத்வம் விவக்ஷிதம். விசிஷ்டஸ்ய இத்யுக்தே விசிஷ்டம் இது சாகாங்க்ஷ பதம் கலு.
1: கேன விசிஷ்டம்
0: கேன விசிஷ்டம் இது வக்தவ்யம். சித் அசித் விசிஷ்டம் சித் அசித் விசிஷ்டம் இத்யர்த்தம். தரி சித் அசித் விசிஷ்ட அத்வைதம் ஏவ விசிஷ்ட அத்வைதம் இது ஏகதேசேன கிரஹீத்வா உச்சதே. சத்யபாமா பாமா இதுவத் சிதசித் விசிஷ்டாத்வைதம். சிதசித் விசிஷ்டாத்வைதம் விசிஷ்டாத்வைதம் இது லாகவேன வயம் வியவஹராம விசிஷ்டாத்வைதம் இது. அத்தாப்பி ஸ்தூல சிதசித் ஸ்தூல சிதசித் விசிஷ்டம் சூக்ஷ்ம சிதசித் விசிஷ்டம் ரெண்டுமே சேர்த்து விசிஷ்டாத்வைதம் சுருக்கமா சொல்லிட்டு இருக்கும். தது இதம் சிவ விசிஷ்டாத்வைதம். சிவரூபம் பரமாத்மானம் ஸ்வீகிருத்திய விசிஷ்டாத்வைத ஏவ விசிஷ்டாத்வைத சித்தாந்தஹ ஏவ உச்யதே. காரணீபூதம் காரியபூதஞ்ச காரணரூபேணாபி ஏகமேவ பரமாத்மதத்துவம் வர்த்ததே காரியரூபேணாபி ததேவ பரமாத்மதத்துவம் வர்த்ததே. தத் கதம் இது பிரஷ்ன போதி கலு. தத் ரூபபேத பிரகல்பதே ரூபபேதேன ததேவ காரணம் ரூபபேதேன ததேவ காரியம். பரமாத்மா காரியமா அமா இது கதம் விசிஷ்டரூபேண ஸ்வரூபேண ஸ்வரூபேண காரியம் நாஸ்தி ஸ்வரூபேண காரணம் அபி நா. சூக்ஷ்ம சிதசித் விசிஷ்ட ரூபேண காரணம் ஸ்தூல சிதசித் விசிஷ்ட ரூபேண காரியம். ஸ்தூலம்னு தெரியக்கூடியது சூக்ஷ்மனா அது நம்ம சாட்சாத் அவகந்தும் அசக்கியம். சூக்ஷ்ம சிதசித் விசிஷ்டம் பிரம்ம காரணம் ஸ்தூல சிதசித் விசிஷ்டம் தத் காரியம் பவதி. அத ஜகத் ஜன்மாதி காரணம் பிரம்ம இது சித்தாந்த இது சித்தாந்த கிருத.
1: காரணம் எதாஸ்தி ததா ததைவ ததா ததா காரியமபி அஸ்தி
0: அஸ்து ததேவ அஸ்தி. கதாச்சித் கேவல காரண மாத்திரேண திஷ்டதி பிரளய காலே ததா காரியம் நாஸ்தி நாஸ்தி. காரிய ரூபேண யதா வர்த்தது தானி காரண ரூபேண அபி வர்த்தது. அத்த கிஞ்சித் வியாக்கியானே கிஞ்சித் லிகிதம் அஸ்தி அந்தே தத் அத்ர கிஞ்சித் சூக்ஷ்மாம்சஹ அஸ்தி வா இதி பஶ்யாமி அஸ்தி சேத் ஸ்வஹ வத.
2: தரதி சோகம் ஆத்மவித் ப்ரஹ்ம பிரதிபாதி
0: ஆத்மவித் சோகம் தரதி இத்யுச்யதே. ஆத்மசப்தேன பரமாத்மா உச்யதே. பரமாத்ம ஜானினஹ புருஷஸ்ய சோகதரணம் பவதி இத்யுச்யதே கலு. தரி பரமாத்ம ஜானினஹ சோகதரணம் பவதி பவதி சேத் தத்ர அஸ்ய சோகதரணாய பரமாத்ம ஜானம் அபேக்ஷதே இதி ஞாயதே. பரமாத்ம ஜானம் கதம் உபகரோதி இத்யுக்தே பரமாத்மா அனுக்ரஹ த்வாரா இதி வக்தவ்யம். தரி அஸ்ய சோக நிவர்த்தியர்த்தம் பரமாத்மா அனுக்ரஹ பரமாத்மா அனுக்ரஹோபி ஏகம் காரணம் இது ஏவம் ரீத்யா லப்யதே சாட்சாத் லப்யதே. பரமாத்ம ஜானஸ்ய சோக நிவர்த்தியம் பிரதி காரணத்துவம் உச்யதே அனுக்ரஹ த்வாரா இதி தத வக்தவ்யம் பவதி.

நம சிவாய் டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வாய்.

நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் சிவாய நமஹ. டியர் லிசனர்ஸ் ஆஃப் shivam.org, தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவஸ்தோத்திரம். தி டைட்டில் இஸ் சிவ சஹஸ்ர நாமாவளி ஃப்ரம் லிங்க புராணம் சாப்டர் 98, பிரசன்டட் பை ஸ்ரீ சுப்பிரமணியன் சர்மா, சென்னை. தேங்க்யூ. ஓம் நம சிவாய
1: நம சிவாய. லிங்க மகாபுராணே பூர்வபாகே அஷ்டநவதிதமோத்யாயே சிவசஹஸ்ரநாமாவலிஹி. பவாய சிவாய நமஹ, ஹராய ருத்ராய நமஹ, புருஷாய நமஹ, பத்மலோசனாய நமஹ, அர்த்திதவ்யாய நமஹ, சதாசாராய நமஹ, சர்வசம்பு மகேஸ்வராய நமஹ.

ஆராய நமஹ, அபரிச்சேத்யாய நமஹ, கௌரி பர்த்ரே நமஹ, கணேஸ்வராய நமஹ, அஷ்டமூர்த்தி விஸ்வமூர்த்தயே நமஹ, த்ரிவர்காய நமஹ, ஸ்வர்க சாதனாய நமஹ, ஞானகம்யாய நமஹ.

உக்ராய நமஹ, பசுபதயே நமஹ, தார்க்ஷ்ய ப்ரிய பக்தாய நமஹ, ப்ரியம்பதாய நமஹ, தாந்தோதயாகராய நமஹ, தக்ஷாய நமஹ, கபர்தினே நமஹ, காமசாசனாய நமஹ, ஸ்மசான நிலய

ஆதிசங்கராச்சாரியாய நமஹ, சூத்ரகாராய நமஹ, சநாதனாய நமஹ, மஹர்ஷயே கபிலாச்சாரியாய நமஹ, விஸ்வதீப்தயே நமஹ, த்ரிலோசனாய நமஹ, பினாகபாணி பூர்தேவாய நமஹ, ஸ்வஸ்திதாய நமஹ, சதாஸ்வஸ்திகிருதே நமஹ, த்ரிதாம்னே நமஹ, சௌபகாய நமஹ, சர்வசர்வஜ்ஞாய நமஹ, சர்வகோசராய நமஹ, ப்ரஹ்மத்ருக் விஸ்வஸ்ருக்.

ஸ்தயே நமஹ அக்னிதாய நமஹ வசவே நமஹ வசுமனசே நமஹ சத்ய சர்வ பாபஹராய நமஹ ஹராய நமஹ அமிர்தாய சாஸ்வதாய நமஹ சாந்தாய நமஹ பாணஹஸ்தாய பிரதாபவதே நமஹ கமண்டலுதராய நமஹ தன்வினே நமஹ வேதாங்காய நமஹ வேதவிதே நமஹ முனயே நமஹ பிராஜிஷ்ணவே நமஹ போஜனாய போக்த்ரே நமஹ லோகநேத்ரே நமஹ துராதராய நமஹ அதீந்திரியாய நமஹ மஹாமாயாய நமஹ சர்வாவாசாய நமஹ சதுஷ்பதாய நமஹ காலயோகினே நமஹ மகாநாதாய நமஹ மகோத்சாஹாய நமஹ மகாபலாய நமஹ மகாபுத்தயே நமஹ மகாவீர்யாய நமஹ பூதசாரிணே நமஹ புரந்தராய நமஹ நிஷாசராய நமஹ பிரேதசாரி மகாசக்தயே நமஹ மகாத்யுதயே நமஹ அநிர்தேஷ்ய வபுஷே நமஹ ஸ்ரீமதே நமஹ சர்வஹார்யமிதாய நமஹ கதயே நமஹ பஹுஸ்ருதாய நமஹ பஹுமயாய நமஹ நியதாத்மனே நமஹ பவோத்பவாய நமஹ ஓஜஸ்தேஜோத்யுதிகராய நமஹ நர்த்தகாய நமஹ சர்வகாமகாய நமஹ நிருத்யப்ரியாய நமஹ நிருத்யநிருத்யாய நமஹ பிரகாஷாத்மனே பிரதாபனாய நமஹ புத்தஸ்பஷ்டாக்ஷராய நமஹ மந்த்ராய நமஹ சன்மானாய நமஹ சாரசம்ப்ளவாய நமஹ யுகாதிகிருத்யுகாவர்த்தாய நமஹ கம்பீராய நமஹ ரிஷவாஹனாய நமஹ இஷ்டாய நமஹ விசிஷ்டாய நமஹ சிஷ்டேஷ்டாய நமஹ சரபாய நமஹ சரபாய தனுஷே நமஹ அபாம்நிதயே நமஹ அதிஷ்டான விஜயாய நமஹ ஜயகாலவிதே நமஹ பிரதிஷ்டிதாய நமஹ பிரமாணஜ்ஞாய நமஹ ஹிரண்யகவசாய நமஹ ஹரயே நமஹ விரோசனாய நமஹ சுரகணாய நமஹ வித்யேஷாய விபுதாஸ்ரயாய நமஹ பாலரூபாய நமஹ பலோன்மாதினே நமஹ விவர்த்தாய நமஹ கஹனாய குரவே நமஹ கரணாய நமஹ காரணாய நமஹ கர்த்ரே நமஹ சர்வபந்த விமோசனாய நமஹ வித்வத்தமாய வீதபயாய நமஹ விஸ்வபர்த்ரே நமஹ நிஷாகராய நமஹ வ்யவசாயாய நமஹ வ்யவஸ்தானாய நமஹ ஸ்தானதாய நமஹ ஜகதாதிஜாய நமஹ துந்துபாய நமஹ லலிதாய நமஹ விஸ்வஸ்மை நமஹ பவதாத்மாத்மநிசம்ஸ்திதாய நமஹ வீரேஸ்வராய வீரபத்ராய நமஹ வீரக்னே நமஹ வீரபிருத்விராஜே நமஹ.

ஜடாமாரயே நமஹ, சவித்ரே நமஹ, ரவிலோச்சனாய நமஹ, வித்வத்தமாய நமஹ, வீதபயாய நமஹ, விஸ்வஹர்த்ரே அநிவாரிதாய நமஹ, நித்யாய நமஹ, நித்யகல்யாணாய நமஹ, புண்ணியஸ்ரவணகீர்த்தனாய நமஹ, தூரஸ்ரவசே நமஹ, விஸ்வசஹாய நமஹ, தியேயாய நமஹ, துஸ்வப்னநாசனாய நமஹ, உத்தாரகாய நமஹ, துஷ்க்ருதிக்னே நமஹ, துர்தர்ஷாய நமஹ, துஸ்ஸஹாய நமஹ, அபயாய நமஹ, அநாதயே நமஹ, புவே நமஹ, புவோலக்ஷ்மியை நமஹ, கிரீட்டித்ரிதசாதிபாய நமஹ, விஸ்வகோப்த்ரே நமஹ, விஸ்வபர்த்ரே நமஹ, சுதீராய நமஹ, ருசிராங்கதாய நமஹ, ஜனநாய நமஹ, ஜனஜன்மாதயே நமஹ, ப்ரீதிமதே நமஹ, நீதிமதே நமஹ, நயாய நமஹ, விசிஷ்டாய நமஹ, காஷ்யபாய நமஹ, பானவே நமஹ, பீமாய நமஹ, பீமபராக்கிரமாய நமஹ, பிரணவாய நமஹ, சப்ததாசாராய நமஹ, மஹாகாயாய மஹாதனுஷே நமஹ, ஜன்மாதிபாய நமஹ, மஹாதேவாய நமஹ, சகலாகமபாரகாய நமஹ, தத்வாதத்வவிவேகாத்மனே நமஹ, விபூஷ்ணவே நமஹ, பூதிபூஷணாய நமஹ, ரிஷயே நமஹ, ப்ராஹ்மண விஜிஷ்ணவே நமஹ, ஜன்மமிருத்யுஜராதிகாய நமஹ, யஜ்ஞாய யஜ்ஞபதயே நமஹ, யஜ்வனே நமஹ, யஜ்ஞாந்தாய நமஹ, அமோகவிக்ரமாய நமஹ, மகேந்திராய நமஹ, துர்பராய நமஹ, சேனினே நமஹ, யஜ்ஞாங்காய யஜ்ஞவாஹனாய நமஹ, பஞ்சப்ரஹ்ம சமுத்பத்தயே நமஹ, விஸ்வேஷாய நமஹ, விமலோதயாய நமஹ, ஆத்மயோனயே நமஹ, அநாத்யந்தாய நமஹ, ஷட்விம்ஷத் சப்தலோகத்ருஷே நமஹ, காயத்ரீவல்லபாய நமஹ, ப்ராம்ஷவே நமஹ, விஸ்வாவாசாய நமஹ, பிரபாகராய நமஹ, சிஷவே நமஹ, கிரிரதாய நமஹ, சம்ராட்சுஷேணாய நமஹ, சுரசத்ருக்னே நமஹ, அமோகாய நமஹ, அரிஷ்டமதனாய நமஹ, முகுந்தாய நமஹ, விகதஜ்வராய நமஹ, ஸ்வயம் ஜ்யோதிஷே நமஹ, அணுஜ்யோதிஷே நமஹ, ஆத்மஜ்யோதிஷே நமஹ, அசஞ்சலாய நமஹ, பிங்களாய நமஹ, கபிலஷ்மஸ்ருணே நமஹ, சாஸ்திரநேத்ரத்ரயீதனவே நமஹ, ஞானஸ்கந்தாய நமஹ, மகாஜானினே நமஹ, நிருத்பத்தயே நமஹ, உபப்ளவாய நமஹ, பகாய நமஹ, விவஸ்வதே ஆதித்யாய நமஹ, யோகாச்சாரியாய நமஹ, ப்ருஹஸ்பதயே நமஹ, உதாரகீர்த்தயே நமஹ, உத்யோகினே நமஹ, சத்யோகினே நமஹ, சதசன்மயாய நமஹ, நக்ஷத்ரமாலினே ராகேஷாய நமஹ, சாதிஷ்டானாய நமஹ, ஷடாஶ்ரயாய நமஹ, பவித்ரபாணயே நமஹ, பாபாரயே நமஹ, மணிபூராய நமஹ, மனோகதயே நமஹ, ஹ்ருத்புண்டரீகமாசீனாய நமஹ, சுக்லாய நமஹ, சாந்தாய விருஷாகபயே நமஹ, விஷ்ணவே நமஹ, கிரஹபதயே நமஹ, கிருஷ்ணாய நமஹ, சமர்த்தாய நமஹ, அர்த்தநாசனாய நமஹ, அதர்மசத்ரவே நமஹ, அக்ஷய்யாய நமஹ, புரூஹுதாய புருஷ்டுதாய நமஹ, ப்ரஹ்மகர்பாய நமஹ, ப்ருஹத்கர்பாய நமஹ, தர்மதேனவே நமஹ, தனாகமாய நமஹ, ஜகதித்தைஷி சுகதாய நமஹ, குமாராய நமஹ, குஷலாகமாய நமஹ, ஹிரண்யவர்ணாய நமஹ, ஜோதிஷ்மதே நமஹ, நானாபூததராய நமஹ, த்வனயே நமஹ, அரோகாய நமஹ, நியமாத்யக்ஷாய நமஹ, விஸ்வாமித்ராய த்விஜோத்தமாய நமஹ, ப்ருஹஜ்யோதிஷே நமஹ, சுதாம்னே நமஹ, மஹாஜ்யோதிஷே நமஹ, அனுத்தமாய நமஹ, மாதாமஹாய நமஹ, மாதரிஷ்வனே நமஹ, நபஸ்வதே நமஹ, நாகஹாரத்ருஷே நமஹ, புலஸ்த்யாய நமஹ, புலஹாய நமஹ, அகஸ்த்யாய நமஹ, ஜாதுகர்ண்யாய நமஹ, பராசராய நமஹ, நிராவரணதர்மஜ்ஞாய நமஹ, விரிஞ்சாய நமஹ, விஷ்டரஸ்ரவசே நமஹ,
ஆத்மபுவே நமஹ, அனிருத்தாய நமஹ, அத்ரிஞானமூர்த்தயே நமஹ, மகாயசசே நமஹ, லோகசூடாமணயே நமஹ, வீராய நமஹ, சண்டசத்யபராக்கிரமாய நமஹ, வியாலகல்பாய நமஹ, மகாகல்பாய நமஹ, மகாவ்ருக்ஷாய நமஹ, கலாதராய நமஹ, அலங்கரிஷ்ணவே நமஹ, அச்சலாய நமஹ, ரோசிஷ்ணவே நமஹ, விக்ரமோத்தமாய நமஹ, ஆஷுசப்தபதயே நமஹ, வேகினே நமஹ, ப்ளவனாய நமஹ, சிகிசாரதயே நமஹ, அசம்ஸ்ருஷ்டாய நமஹ, அதிதயே நமஹ, சக்ராய ப்ரமாதினே நமஹ, பாபநாசனாய நமஹ, வசுஸ்ரவசே நமஹ, கவ்யவாஹாய நமஹ, ப்ரதப்தாய நமஹ, விஸ்வபோஜனாய நமஹ, ஜர்யாய நமஹ, ஜராதிஷமனாய நமஹ, லோஹிதாய நமஹ, தனூனபாதே நமஹ, ரிஷதஸ்வாய நமஹ, நபசே நமஹ, யோனயே நமஹ, சுப்ரதீகாய நமஹ, தமிஸ்ரக்னே நமஹ, நிதாகாய தபனாய நமஹ, மேகாய பக்ஷாய நமஹ, பரபுரஞ்சயாய நமஹ, முகானிலாய நமஹ, சுனிஷ்பண்ணாய நமஹ, சுரபயே நமஹ, சிசிராத்மகாய நமஹ, வசந்தாய மாதவாய நமஹ,

நமஹ, த்ரிவித்யாய நமஹ, நரவாஹனாய நமஹ, மனோபுத்தயே நமஹ, அஹங்காராய நமஹ, க்ஷேத்ரஜ்ஞாய நமஹ, க்ஷேத்ரபாலகாய நமஹ, தேஜோநிதயே நமஹ, ஞானநிதயே நமஹ, விபாகாய நமஹ, விக்னகாரகாய நமஹ, அதராய நமஹ, அனுத்தராய நமஹ, ஞேயாய நமஹ, ஜ்யேஷ்டாய நமஹ, நிஸ்ரேயசாலயாய நமஹ.

ஜனகாய நமஹ, சாரு விஷல்யாய நமஹ, லோக சல்ய கிருதே நமஹ, சதுர்வேதாய நமஹ, சதுர்பாவாய நமஹ, சதுராய சதுரப்ரியாய நமஹ, ஆம்னாயாய நமஹ, சமாம்னாயாய நமஹ, தீர்த்த

0: ஞாயாய நமஹ, ஞாயகம்யாய நமஹ, நிரஞ்சனாய நமஹ, சஹஸ்ரமூர்த்னே நமஹ, தேவேந்திராய நமஹ, சர்வசாஸ்திர பிரபஞ்சனாய நமஹ, முண்டாய நமஹ, விரூபாய நமஹ, விக்ருதாய நமஹ, தண்டினே நமஹ, தாந்தாய நமஹ, குணோத்தமாய நமஹ, பிங்களாக்ஷாய நமஹ, ஹர்யக்ஷாய நமஹ, நீலக்ரீவாய நமஹ, நிராமயாய நமஹ, சஹஸ்ரபாஹவே சர்வேஷாய நமஹ, சரண்யாய நமஹ, சர்வலோகபிருதே நமஹ, பத்மாசனாய நமஹ, பரஞ்சோதிஷே நமஹ, பராவர பரம்பலாய நமஹ, பத்மகர்பாய நமஹ, மகாகர்பாய நமஹ, விஸ்வகர்பாய நமஹ, விசக்ஷணாய நமஹ, பராவரஜ்ஞாய நமஹ, பீஜேஷாய நமஹ, சுமுகாய சுமஹாஸ்வனாய நமஹ, தேவாசுரகுரவே தேவாய நமஹ, தேவாசுர நமஸ்கிருத்யாய நமஹ, தேவாசுர மகாமாத்ராய நமஹ, தேவாசுர மகாஸ்ரயாய நமஹ, தேவாதி தேவாய நமஹ, தேவர்ஷி தேவாசுர வரப்ரதாய நமஹ, தேவாசுரேஸ்வராய நமஹ, திவ்யாய நமஹ, தேவாசுர மகேஸ்வராய நமஹ, சர்வதேவமயாய நமஹ, அசிந்த்யாய நமஹ, தேவதாத்மனே நமஹ, ஆத்மசம்பவாய நமஹ, ஈட்யாய நமஹ, அனீஷாய நமஹ, சுரவ்யாக்ராய நமஹ, தேவசிம்ஹாய நமஹ, திவாகராய நமஹ, விபுதாக்ரவரஸ்ரேஷ்டாய நமஹ, சர்வதேவோத்தமோத்தமாய நமஹ, சிவஜானரதாய நமஹ, ஸ்ரீமதே நமஹ, சிகிஸ்ரீ பர்வதப்ரியாய நமஹ, ஜயஸ்தம்பாய நமஹ, விசிஷ்டம்பாய நமஹ, நரசிம்ஹநிபாதனாய நமஹ, ப்ரஹ்மச்சாரிணே நமஹ, லோகச்சாரிணே நமஹ, தர்மச்சாரிணே நமஹ, தனாதிபாய நமஹ, நந்தினே நமஹ, நந்தீஸ்வராய நமஹ, நக்னாய நமஹ, நக்னவ்ரதராய நமஹ, சுசயே நமஹ, லிங்காத்யக்ஷாய நமஹ, சுராத்யக்ஷாய நமஹ, யுகாத்யக்ஷாய நமஹ, யுகாவஹாய நமஹ, ஸ்வவஷாய நமஹ, சவஷாய நமஹ, ஸ்வர்கஸ்வராய நமஹ, ஸ்வரமயஸ்வனாய நமஹ, பீஜாத்யக்ஷாய நமஹ, பீஜகர்த்ரே நமஹ, தனகிருத்தர்மவர்த்தனாய நமஹ, தம்பாய நமஹ, அதம்பாய நமஹ, மகாதம்பாய நமஹ, சர்வபூதமஹேஸ்வராய நமஹ, ஸ்மசானநிலையாய நமஹ, திஷ்யாய நமஹ, சேதவே நமஹ, அப்ரதிமாக்ருதயே நமஹ, லோகோத்தரஸ்புடாலோகாய நமஹ, த்ரயம்பகாய நமஹ, நாகபூஷணாய நமஹ, அந்தகாரயே நமஹ, மகத்வேஷினே நமஹ, விஷ்ணுகந்தரபாதனாய நமஹ, வீததோஷாய நமஹ, அக்ஷயகுணாய நமஹ, தக்ஷாரயே நமஹ, பூஷதந்தஹ்ருதே நமஹ, பூர்ஜடயே நமஹ, கண்டபரஷவே நமஹ, சகலாய நமஹ, நிஷ்கலாய நமஹ, அனகாய நமஹ, ஆதாராய நமஹ, சகலாதாராய நமஹ, பாண்டுராபாய நமஹ, மிருடாய நமஹ, நடாய நமஹ, பூர்ணாய நமஹ, பூரயித்ரே நமஹ, புண்ணியாய நமஹ, சுகுமாராய நமஹ, சுலோசனாய நமஹ, சாமகேயாய நமஹ, பிரியகராய நமஹ, புண்ணியகீர்த்தயே நமஹ, அனாமயாய நமஹ, மனோஜவாய நமஹ, தீர்த்தகராய நமஹ, ஜடிலாய நமஹ, ஜீவிதேஸ்வராய நமஹ, ஜீவிதாந்தகராய நமஹ, நித்யாய நமஹ, வசுரேதசே நமஹ, வசுப்ரியாய நமஹ, சத்கதயே நமஹ, சத்கிருதயே நமஹ, சக்தாய நமஹ, காலகண்டாய நமஹ, கலாதராய நமஹ, மாணினே நமஹ, மான்யாய நமஹ, மகாகாலாய நமஹ, சத்பூதயே நமஹ, சத்பராயணாய நமஹ, சந்திரசஞ்சீவனாய நமஹ, சாஸ்திரே லோககூடாய நமஹ, அமராதிபாய நமஹ, லோகபந்தவே நமஹ, லோகநாதாய நமஹ, கிருதஜ்ஞாய கிருதிபூஷணாய நமஹ, அனபாயக்ஷராய நமஹ, காந்தாய நமஹ, சர்வசாஸ்திரபிருதாம்பராய நமஹ, தேஜோமயாய நமஹ, லோகமாயாய நமஹ, அக்ரண்யே நமஹ, அணவே நமஹ, சுசிஸ்மிதாய நமஹ, பிரசன்னாத்மனே நமஹ, துர்ஜயாய நமஹ, துரதிக்ரமாய நமஹ, ஜோதிர்மயாய நமஹ, நிராகாராய நமஹ, ஜகன்நாதாய நமஹ, ஜலேஸ்வராய நமஹ, தும்பவீணினே நமஹ, மகாகாயாய நமஹ, விசோகாய நமஹ, சோகநாசனாய நமஹ, த்ரிலோகாத்மனே நமஹ, த்ரிலோகேஷாய நமஹ, சுத்தாய நமஹ, சுத்தயே நமஹ, ரதாக்ஷஜாய நமஹ, அவ்யக்தலக்ஷணாய நமஹ, அவ்யக்தாய நமஹ, வ்யக்தாவ்யக்தாய நமஹ, விஷாம்பத்யே நமஹ, வரஷீலாய நமஹ, வரதுலாய நமஹ, மானாய நமஹ, மானதனாய மயாய நமஹ, ப்ரஹ்மணே நமஹ, விஷ்ணவே ப்ரஜாபாலாய நமஹ, ஹம்சாய நமஹ, ஹம்சகதயே நமஹ, யமாய நமஹ, வேதசே நமஹ, தாத்ரே நமஹ, விதாத்ரே நமஹ, அத்ரே ஹர்த்ரே நமஹ, சதுர்முகாய நமஹ, கைலாசசிகரவாசினே நமஹ, சர்வாவாசினே நமஹ, சதாங்கதயே நமஹ, ஹிரண்யகர்ப்பாய நமஹ, ஹரிணாய நமஹ, புருஷாய நமஹ, பூர்வஜாய பித்ரே நமஹ, பூதாலயாய நமஹ, பூதபதயே நமஹ, பூதிதாய நமஹ, புவனேஸ்வராய நமஹ, சம்யோகினே நமஹ, யோகவித் ப்ரஹ்மணே நமஹ, ப்ரஹ்மண்யாய நமஹ, ப்ராஹ்மணப்ரியாய நமஹ, தேவப்ரியாய நமஹ, தேவநாதாய நமஹ, தேவஜ்ஞாய நமஹ, தேவசிந்தகாய நமஹ, விஷமாக்ஷாய நமஹ, பலாத்யக்ஷாய நமஹ, ரிஷாங்காய நமஹ, ரிஷவர்தனாய நமஹ, நிர்மதாய நிரஹங்காராய நமஹ, நிர்மோஹாய நமஹ, நிருபத்ரவாய நமஹ, தர்பக்னே நமஹ, தர்பிதாய நமஹ, த்ருப்தாய நமஹ, சர்வர்த்து பரிவர்த்தகாய நமஹ, சப்தஜிஹ்வாய நமஹ, சஹஸ்ரார்த்திஷே நமஹ, ஸ்னிக்தாய நமஹ, ப்ரக்ருதி தக்ஷிணாய நமஹ, பூதபவ்ய பவண்ணாதாய நமஹ, பிரபவாய நமஹ, பிராந்திநாசனாய நமஹ, அர்த்தாய நமஹ, அனர்த்தாய நமஹ, மகாகோஷாய நமஹ, பரகாரியைக பண்டிதாய நமஹ, நிஷ்கண்டகாய நமஹ, கிருதானந்தாய நமஹ, நிர்வியாஜாய நமஹ, வியாஜமர்தனாய நமஹ, சத்வவதே நமஹ, சாத்விகாய நமஹ, சத்யகீர்த்தி ஸ்தம்ப கிருதாகமாய நமஹ, அகம்பிதாய நமஹ, குணக்ராஹிணே நமஹ, நைகாத்மனே நைக கர்ம கிருதே நமஹ, சுப்ரீதாய நமஹ, சுமுகாய நமஹ, சூக்ஷ்மாய நமஹ, சுகராய நமஹ, தக்ஷிணாய நமஹ, அனலாய நமஹ, ஸ்கந்தாய நமஹ, ஸ்கந்ததராய நமஹ, துர்யாய நமஹ, பிரகடாய நமஹ, ப்ரீதிவர்தனாய நமஹ, அபராஜிதாய நமஹ, சர்வசஹாய நமஹ, விதக்தாய நமஹ, சர்வவாஹனாய நமஹ, அத்ருதாய நமஹ, ஸ்வத்ருதாய நமஹ, சாத்யாய நமஹ, பூர்த்தமூர்த்தயே நமஹ, யசோதராய நமஹ, வராஹஸ்ருங்கதிருஷே நமஹ, வாயவே நமஹ, பலவதே நமஹ, ஏகநாயகாய நமஹ, ஸ்ருதிப்ரகாஷாய நமஹ, ஸ்ருதிமதே நமஹ, ஏகபந்தவே நமஹ, அநேகதிருஷே நமஹ, ஸ்ரீவல்லபசிவாரம்பாய நமஹ, சாந்தபத்ராய நமஹ, சமஞ்சசாய நமஹ, பூஷயாய நமஹ, பூதிக்ருத்பூதயே நமஹ, பூஷணாய நமஹ, பூதவாஹனாய நமஹ, அகாயாய நமஹ, பக்தகாயஸ்தாய நமஹ, காலஜ்ஞானினே நமஹ, கலாவபுஷே நமஹ, சத்யவ்ரத மகாத்யாகினே நமஹ, நிஷ்டாசாந்திபராயணாய நமஹ, பரார்த்தவ்ருத்தயே நமஹ, வரதாய நமஹ, விவிக்தாய நமஹ, ஸ்ருதிசாகராய நமஹ, அனிர்விண்ணாய நமஹ, குணக்ராஹிணே நமஹ, கலங்காகாய நமஹ, கலங்கக்னே நமஹ, ஸ்வபாவருத்ராய நமஹ, மத்யஸ்தாய நமஹ, சத்ருக்னாய நமஹ, மத்யநாசகாய நமஹ, சிகண்டினே நமஹ, கவசினே நமஹ, சூலினே நமஹ, சண்டினே நமஹ, முண்டினே நமஹ, குண்டலினே நமஹ, மேகலினே நமஹ, கவசினே நமஹ, கட்கினே நமஹ, மாயினே சம்சார சாரதயே நமஹ, அமிருத்யவே சர்வதிருஷே நமஹ, சிம்ஹாய நமஹ, தேஜோராஷயே மகாமணயே நமஹ, அசங்கேயாய நமஹ, அப்ரமேயாத்மனே நமஹ, வீர்யவதே நமஹ, காரியகோவிதாய நமஹ, வேத்யாய நமஹ, வேதார்த்த வித்கோப்த்ரே நமஹ, சர்வாச்சாராய நமஹ, முனீஸ்வராய நமஹ, அனுத்தமாய நமஹ, துராதர்ஷாய நமஹ, மதுராய நமஹ, பிரியதர்ஷனாய நமஹ, சுரேஷாய நமஹ, சரணாய நமஹ, சர்வஸ்மை நமஹ, சப்த ப்ரஹ்ம சதாங்கதயே நமஹ, காலபக்ஷாய நமஹ, கலங்காரயே நமஹ, கங்கணீகிருத வாசுகயே நமஹ, மகேஷ்வாசாய நமஹ, மஹீபர்த்ரே நமஹ, நிஷ்கலங்காய நமஹ, விஷ்ருங்கலாய நமஹ, த்யுமனயே தரணயே நமஹ, தன்யாய நமஹ, சித்திதாய நமஹ, சித்தி சாதனாய நமஹ, நிவ்ருத்தாய நமஹ, சம்வ்ருதாய நமஹ, ஷில்பாய நமஹ, வியூடோரஸ்காய நமஹ, மஹாபுஜாய நமஹ, ஏக ஜ்யோதிஷே நமஹ, நிராதங்காய நமஹ, நாராயணாராயண பிரியாய நமஹ, நிர்லேபாய நமஹ, நிஷ்பிரபஞ்சாத்மனே நமஹ, நிர்வ்யக்ராய நமஹ, வ்யக்ரநாசனாய நமஹ, சவ்யஸ்தவ பிரியாய நமஹ, ஸ்தோத்ரே வ்யாசமூர்த்தயே நமஹ, அநாகுலாய நமஹ, நிரவத்ய பதோபாயாய நமஹ, வித்யாராஷயே நமஹ, அவிக்ரமாய நமஹ, பிரசாந்த புத்தயே அக்ஷுத்ராய நமஹ, க்ஷுத்ரக்னே நமஹ, நித்யசுந்தராய நமஹ, தைர்யாக்ர்ய துர்யாய நமஹ, தாத்ரீஷாய நமஹ, சாகல்யாய நமஹ, சர்வரீபதயே நமஹ, பரமார்த்த குரவே த்ருஷ்டயே நமஹ, குரவே நமஹ, ஆஶ்ரித வத்ஸலாய நமஹ, ரஸாய நமஹ, ரஸஜ்ஞாய நமஹ, சர்வஜ்ஞாய நமஹ, சர்வசத்வாவலம்பனாய நமஹ. இதி ஸ்ரீ லிங்க மஹாபுராணே பூர்வபாகே சஹஸ்ரநாமாபிஹி பூஜனாத் விஷ்ணு சக்ரலாபோ நாம அஷ்டநவதிதமோத்யாயஹ ஸமாப்தஹ.
1: ஓம் நமஶிவாய. You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசிபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாக்கல சாக்கா மண்டலம் 1 சூக்தம் 93. தேங்க்யூ.

கவயோ வித்மனா பசோஜா ஆயந்த மருதோ பிராஜா திருஷ்டய வன்னோ அக்னி தவா தேவ பாயுபிர் மகோனோ ரக்ஷ தன்வஷ்ச வந்யா த்ராதா தோகஸ்ய தனா ஏகவா மஸ்ய நீமேஷ்யே ரக்ஷாமானஸ்தவௌ வ்ரதே உத்தானாயாமவாபரா சிகித்வான் சத்யஃ ப்ரவீதா வ்ருஷானஞ்சஜானா ருஷஸ்தூபோருஷாதஸ்ய பாஜ இலாயாஸ் புத்ரோ வயுனே ஜனிஷ்டா.

0: इति त्रयत्रिंशोऽध्यायः। ओम्।
1: ओम नमः शिवाय। यू आर लिसनिंग टू शैवम.org रेडियोस 24/7 स्पिरिचुअल चैनल्स फ्रॉम शैवम.org। ओम नमः शिवाय।
2: Om Namah Shivaya. Dear listeners of Shaivam.org, the next program you are about to listen is Spiritual Discourse. Title is Akshara Manamalai, presented by Sri Nochur Venkatraman. Thank you. Om Namah Shivaya.
3: Nyamisham Sharanam Prabhadye. அருணாச்சலவரர்க்கேற்ற அக்ஷரமணமாலை சாற்ற கருணாகர கணபதியே கரமருளி காப்பாயே அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணா

அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணா

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your

அக்னி மகர்ஷி. அண்ட் தென் வீரபத்ரா. வீரபத்ரா இஸ் அ சிவகணா. வேர் டஸ் ஹீ கம் ஃப்ரம்? ஹீ கம்ஸ் ஃப்ரம் ஒன் ஆஃப் தி ஹேர் லாக்கெட்ஸ் ஆஃப் மகாதேவா. த ஹேர் லாக்கெட்ஸ் ஆஃப் மகாதேவா ஆர் சோ பவர்ஃபுல். மகாதேவா ஹர்ட் அபவுட் த தக்ஷ யஜ்ஞா அண்ட் வாட் ஹேப்பன் டு சதி மாதா. ஹி ஜஸ்ட் புல்ஸ் ஒன் ஆஃப் இஸ் ஹேர் லாக்கெட்ஸ் அண்ட் தென் புட்ஸ் இட் டவுன் அண்ட் தென் ஃப்ரம் தட் வீரபத்ரா அரைசஸ். நோ ஒன் குட் ஃபேஸ் த ராத் ஆஃப் வீரபத்ரா. வீரபத்ரா பீங் அ சிவகணா வாஸ் ஏபிள் டு டெஸ்ட்ராய் எவ்ரிபடி இன்க்ளூடிங் பிரம்மா, நாராயணா அண்ட் இந்திரா. வி சா தட். So, he comes from the hair locket of Mahadeva, Kapardi. So, that is about Jati. Charmi. Charmi, another interesting name. Charmi means one who is covered with the skin. One who has the skin as his garment. So, what is this skin? So, this can be interpreted in many ways. So, there are various Upabrahmanams. Because the Puranas talk about Mahadeva having the skin of the tiger as his garment. The skin of deer as his garment, the skin of elephant as his garment, the skin of the man lion, that is Narasimha, as his garment. So we can interpret in this in any way. And also this reminds me of Krittivasa.

0: நம டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Shrikanda Bhashyam, presented by K.S. Maheshwaran Nambudiri.
2: Om Namah Padarthaya Lokanam Sneetave Satyam Rupaya Shivaya Paramatmane. Lakshana Pramanatina Hi Vastu Siddhi Jagatkaranam Brahma Kim Pramana
3: Kim Pramanakam
2: Kim Pramanakam
3: Kim Pramanakam Ekam Padam சூத்திரஸ்ய அவதாரிகா தீயதே. இதம் தூ பிரசித்தம் லக்ஷண பிரமாணாதீனா ஹி வஸ்து சித்திஹி. யதா லக்ஷணம் உச்யதே ததானீம் தல்லக்ஷணகம் வஸ்து கேன பிரமாணேன சித்யதி இதி பிரமாண விஷயக ஆகாங்க்ஷா பவதி. ததானீம் பிரமாணம் வக்தவ்யம். ததர்த்தம் பிரமாணம் வக்தும் சூத்திரம் ஆரப்யதே சாஸ்திரயோனித்வாத் இதி. இது
2: சாட்சாத் பிரம்மத்வேன சித்யதி வா உத கிஞ்சித் வஸ்து.
3: நைவ யாதிருஷம் லக்ஷணம் பிரம்மணா உக்தம் தாதிருஷ லக்ஷண விசிஷ்டம் பிரம்ம வர்த்ததே இத்யத்ர கிம் பிரமாணம் இதி பிரமாண விஷயக ஜிக்ஞாசா. அஸ்யாம் ஜிக்ஞாசாயாம் பிரமாணம் வக்தவ்யம். ஏதாதிருஷே பிரம்மணி கிம் லௌகிகம் பிரமாணம் கிமபி அஸ்தி வா, பிரத்யக்ஷம் அஸ்தி வா, அனுமானம் அஸ்தி வா, அதுவா அந்நிதேவ கிமபி அஸ்தி வா இதி. தரிஹி அத்ர சாஸ்திரமேவ பிரமாணம். சாஸ்திரம் வேத, ததேவ மூல பிரமாணம். அந்நத் எது கிஞ்சித் பிரமாணம் அஸ்தி சேதபி தத் வேதானுசாரித்வேன பிரமாணம் பவதி, நது ஸ்வதந்திரம் பிரமாணம். தர்ஹி ஸ்வதந்திரம் பிரமாணம் து வேத ஏவ இதி வக்தவ்யம். ததர்த்தம் இதம் சூத்திரம் ஆரப்யதே சாஸ்திர யோனித்வாத்.
2: யதஹ சாஸ்திரம் யோனிஹி பிரமாணம் தத ஏவ ஜகத் ஜக ஜகத் ஜன்மாதி லக்ஷணம் பிரம்ம பவதி இதி சேஷஹ.
3: பிரம்ம ஜகத் ஜன்மாதி லக்ஷணம் பவதி குதஹ தத்ர கிம் பிரமாணம். பிரம்ம ஜகத் ஜன்மாதி லக்ஷணம் பவதி இத்யத்ர கிம் பிரமாணம் இத்யுக்தே வேத. வேதேன உச்சதே, வேதேன ததேவ தாத்பரியேன போத்யதே இதி கிருத்வா பிரம்ம ஜகத் ஜன்மாதி லக்ஷணம் பவதி. ஜகத் ஜன்மாதி லக்ஷணம் யஸ்ய தத் ஜகத் ஜன்மாதி லக்ஷணம் பிரம்மணா விசேஷணம் ததா விதம் பவதி இதி. யதஹ சாஸ்திரம் யோனிஹி பிரமாணம், அத்ர யோனி சப்தஹ வர்த்ததே சூத்ரே. அந்த யோனி சப்தத்துக்கு பிரமாணம் அர்த்தம், யோனி சப்தத்துக்கு காரணம் அர்த்தம் சாதாரணமா. அது காரணம் நம ஹேது. ஹேது ரெண்டு விதத்துல இருக்கு, ஒன்னு காரக ஹேது, இன்னொன்னு ஞாபக ஹேது. தெரியும் இல்லையா? காரக ஹேது ஞாபக ஹேது. காரகம்னா ஜனகம், ஞாபகம்னா தெரிவிக்கக்கூடியது. இப்போ வன்னியும் தூமத்தையும் எடுத்து பாரு. வன்னியும் தூமவும் அனுமானத்துல தூமஹா ஹேதுன்னு சொல்றோம் இல்லையா? தூமஹா கதம் ஹேது பவதி வன்னி கலு ஹேது தூமஸ்யா. யார் ஒருத்தர் கேட்கறாருன்னு வச்சுக்கோ, என்ன பதில்? தூமம் வன்னிக்கு காரணமா, வன்னி தூமத்துக்கு காரணமா? வன்னி தானே தூமத்துக்கு காரணம். அப்ப வன்னி ஹேது தானே சொல்லணும். அப்ப நீங்க ஏன் தூமம் ஹேதுன்னு சொல்றீங்க?
2: தூமம் பிரதி வன்னி காரக ஹேது, வன்னி பிரதி தூமா ஞாபக.
3: அதுதான் அடுத்து அதுதான் சொன்னேன். பிரகிருதி அனுமானே ஞாபக ஹேது அபேட்சதே.

नास्ति इत्युक्ते ब्रह्मणः जनकहेतुः कः इति जिज्ञासा नास्ति ब्रह्मणः अनादित्वात्। तर्हि ब्रह्मणः ज्ञापकहेतुः कः? ब्रह्मम् इरुक् இப்பேற்பட்ட லட்சணத்தோட ब्रह्मम् ஒரு வஸ்து இருக்கு இத்யத்ர என்ற விஷயத்துல என்ன ஞாபகம்? ஞாபகம்னா தெரிவிக்கக்கூடிய பிரமாணம் என்ன? இயம் பிரமாண ஜிஜ்ஞாசா, தஸ்யாம் பிரமாண ஜிஜ்ஞாசாயாம் சத்யாம் சாஸ்திரமேவ தத்ர பிரமாணம் இது வக்தவியம் வர்த்ததே, ததனுசாரேண விக்ரஹம் பிரதர்ஷயதி. யதஹா சாஸ்திரம் யோனிஹி பிரமாணம் அத ஏவ ஜன்மாதி லட்சணம் பிரம்ம பவதி இது சேஷஹ. சாஸ்திரஸ்ய யோனிஹி சாஸ்திரயோனிஹி தஸ்ய பாவஹ சாஸ்திரயோனித்வம் இது விக்ரஹ கிருதஹ ஏதை சாஸ்திரஸ்ய யோனிஹி இல்ல சாஸ்திரஸ்ய யோனித்வம் சாஸ்திரயோனித்வம். அதுல ஒரு சின்ன விஷயம் இருக்குன்னா என்னன்னா விக்ரஹ பேதம். சாங்கர பாஷ்யத்துல வேற விதமான விக்ரஹம் பகுரிஹி எடுத்திருக்கா, இந்த விக்ரஹம் சொல்லல. அர்த்தம் இதுதான், இந்த அர்த்தத்துல கொண்டு வரணும். சாஸ்திரம் தை சங்கர பகவத் பாதை கிங் கிருதம் சாஸ்திரம் யோனிஹி எஸ்ய தத சாஸ்திரயோனி பிரம்ம சாஸ்திரம் வேத சாஸ்திரம் யோனிஹி யோனிஹின்னா ஞாபகஹேது. சாஸ்திரம் யோனிஹி ஞாபகஹேது எஸ்ய பிரம்மணஹ தத் பிரம்ம சாஸ்திரயோனி தஸ்ய பாவஹ சாஸ்திரயோனித்வம் தஸ்மாத் சாஸ்திரயோனித்வாத் இதி பஹூரிஹி சமாசம் ஆதாய சூத்ரார்த்தோ வர்ணிதா. ஏதைஹி ஆச்சாரியைஹி கிங் க்ரியதே சாக்ஷாதேவ தத்புருஷஹ உச்யதே. சாஸ்திரஸ்ய யோனித்வம் சாஸ்திரயோனித்வம் சாஸ்திரஸ்ய ஹேதுத்வம். சாஸ்திரஸ்ய ஹேதுத்வம் இத்யுக்தே சாஸ்திரம் பிரதி ஹேதுத்வம் இத்யர்த்தோ நாஸ்தி. சாஸ்திரஸ்யைவ ஹேதுத்வாத் ஹேதுத்வம் ஞாபகத்வம், ஹேதுத்வம் ஞாபகத்வம், அதுல வித்தியாசம் இல்ல. பிரம்ம பிரதி கஸ்ய ஞாபகத்வம்? சாஸ்திரஸ்யைவ ஞாபகத்வம் சொல்லணும் இல்லையா? தமேவ அர்த்தமாதாய சாஸ்திரஸ்ய யோனித்வம் சாஸ்திரநிஷ்டம் யோனித்வம், சாஸ்திர நிரூபிதம் யோனித்வம் இல்ல, சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய யோனித்வம் காரணத்துவம் ஞாபகஹேதுத்வம். பிரம்ம பிரதி சாஸ்திரம் யோனி சாஸ்திரம் யோனிஹி, யோனி சப்தம் ஸ்வபாவதஃ புல்லிங்கே அஸ்தி, பிரம்ம பிரதி சாஸ்திரம் யோனிஹி. தர்ஹி சாஸ்திரே யோனித்வம் அஸ்தி கலு, ததாதாய விக்ரஹ கிருதஃ சாஸ்திரஸ்ய யோனித்வாத் சாஸ்திரஸ்ய யோனித்வம் சாஸ்திர யோனித்வம். இந்த விக்ரஹம் இவர் தான் சொல்லியிருக்கார், அவரே சொல்லல, அதுல ஒரு விசாரம் பண்ணிருக்காரு. இங்க லக்ஷணம் இது சப்தஸ்ய அர்த்தம் அசாதாரண தர்மஹ இது சஹ அர்த்தம் அத்ர நாபேக்ஷதே. ஞாபகத்வம் இத்யுக்தே போதகத்வம் இத்யர்த்தம், பிரமாண விதையா போதகத்வம். லக்ஷணம் இத்யர்த்தோ ந அத்ர ரூபஸ்ய ஞாபகம் பவதி பிரத்யக்ஷ பிரமாணம் சக்ஷுரிந்திரியம் இத்யுக்தே அர்த்த கஹ. ரூபஸ்ய லக்ஷணம் அசாதாரண தர்மஹ சக்ஷுரிந்திரியம் இத்யர்த்தோ நாஸ்தி. ரூபஸ்ய ரூபே பிரமாணம் பவதி சக்ஷுரிந்திரியம், ரூபே பிரமாணம் பவதி சக்ஷுரிந்திரியம். கீதிருஷே ரூபே இத்யுக்தே ஏதாதிருஷே ரூபே சுக்லரூபம் வர்த்ததே இத்யத்ர கிம் பிரமாணம் இத்யுக்தே சுக்லரூபஸ்ய லக்ஷணம் ந சுக்லரூபஸ்ய அசாதாரண தர்மஹ அன்யேவ பவது ததா. அதஹ இதானீ லக்ஷண சப்தஸ்து பிரமாண பரதயா ந ப்ரயுக்தஹ, ஆனால் லக்ஷண சப்தஹ ந ப்ரயுக்த ஏவ ஜைமினிய சூத்ரே லக்ஷண சப்தஹ ப்ரயுக்தஹ பிரமாண பரதயா சோதனா லக்ஷணார்த்தோ தர்மஹ இத்யத்ர. அத்ர லக்ஷண சப்தஹ நாஸ்தி, சாஸ்திர பிரமாணகத்வாத் சாஸ்திர பிரமாணகத்வாத் இது யதா அர்த்தஸ்ய ததா பகவத்பாதைஹி விக்ரஹ சங்கராச்சாரியைஹி விக்ரஹ கிருதஹ. சாஸ்திரம் யோனி எஸ்ய தது சாஸ்திர யோனி சாஸ்திர பிரமாணகம் பிரம்ம பௌரிஹி இருக்காங்க, இவர் பௌரிஹி சொல்லல. அது அந்த விக்கிரக வேதம் வர்றதுக்கு என்ன ஒரு காரணம்னா, இந்த இப்படியே சொல்லலாமோ இல்லையோ அவர் இப்படி சொல்லல, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த ஷஷ்டி சமாச நிஷேதோ பவதி சாதாரணமா அது இவர் எடுத்து காமிச்சிருக்கார். இப்போ அத வியாக்கியானே பட்டாமி. யதஹ சாஸ்திரம் யோனிஹி பிரமாணம் அதஹ இது அத்த பாஷ்யம் அஸ்தி கிள, யதஹ சாஸ்திரம் யோனிஹி பிரமாணம் அதஹ. இந்த பாஷ்ய பங்கியை வச்சுட்டு இவர் இந்த விக்கிரகத்தை எடுத்திருக்கார். சாஸ்திரஸ்ய யோனி யோனித்வம் சாஸ்திரஸ்யைவ பிரம்ம பிரதி யோனித்வாத் சாஸ்திரஸ்யைவ பிரம்ம பிரதி யோனித்வாத் இது விக்கிரஹ விவக்ஷிதா, சாஸ்திரஸ்யைவ பிரம்ம பிரதி ஞாபகத்வாத் இது விக்கிரஹ விவக்ஷிதான் இத்தனேன சாஸ்திரஸ்ய யோனித்வம் சாஸ்திர யோனித்வம் தஸ்மாதிதி ஷஷ்டி சமாசாஸ்ரயணேன சாஸ்திரஸ்ய பிராமாண்யாத் இத்யர்த்தே சூத்திரம் யோஜிதம் வியாக்கியானம். இது ஏன் அவர் சொல்லலைனால், அதுக்கு ஒரு காரணம், குணவாச்சித்வாத் குணவாச்சினா சப்தேன சக ஷஷ்டி சமாச நிஷேதோ பவதி. ஷஷ்டி சமாசம் சாதாரணமாக வர முடியாது,
पूरणगुणेत्यादि

0: சூத்திரம், அந்த சூத்திரம் பார்க்கணும். பூரண குணேத்தியாதி சூத்திரேனா குணசப்தா தத்தா வர்த்ததே, குணவாச்சக சப்தேன ஷஷ்டி சமாச நிஷேதோ வர்த்ததே. அந்த தர்மத்தை சொல்லக்கூடிய சப்தம் தானே யோனித்வம், யோனித்வம் இது. தரி ஷஷ்டி சமாசம் சாஸ்திரஸ்ய யோனித்வம் இத்தர்த்தே சாஸ்திரநிஷ்டம் யோனித்வம் இத்தர்த்தே சாஸ்திரயோனித்வம் இது சமாசம் ந சித்தியதி இது ஆலோச்ய பஹுரீஹிர் உக்தா தை. அப்போ ஏன் இவர் இப்படி சொன்னார் கேட்டால் அதுக்கும் சமாதானம் கொடுக்கிறார். சாதாரணதா எதபி சூத்திர சாட்சாத் சௌத்திரேண நிஷேதேன நிஷேதேவ பவதி ஏவம் சமாசோ ந சித்தியதி இத்தேவ ததாபி ஞாபகபலாத் சித்தியதி இது. ஷஷ்டி சமாச நிஷேதா, ஷஷ்டி சமாச நிஷேத நிஷேதா சியாத் கலு இத்துக்தே ததஷிஷ்யம் சம்யா பிரமாணத்வாதிதி சௌத்திர நிர்தேச தரிசனாத் இது சமாதானம் உத்தம். எதபி சூத்திரகாரேண சமாசா நிஷித்த ஏவ கண்டதா ஏவம் சமாசோ ந பவதி இது. பரந்து குற்றச்சித் சூத்திரகார ஏவ ஸ்வயம் தாதிருஷம் சமாசம் கிருத்வா பிரதர்ஷயதி தரி தத்பலாத் சமாச சித்தியதி இது. சூத்திரகாரா சாட்சாத் ஏவம் சமாசோ பவது நோபதிஷ்டவான், பரந்து சௌத்திரேண நிர்தேசேன சோபி சமாசா பிராமாணிகா இது சித்தியதி இது. ததர்த்தம் சூத்திரம் உதாகிருதம் ததஷிஷ்யம் சம்யா பிரமாணத்வாத் இது சூத்திரம்.
1: சௌத்திரவாத்ரயோகம்
0: சதி கேவலம் தஸ்ய சாந்தசத்வம் இது. அந்த மாதிரி பிரயோகம் நமக்கும் பண்ணலாம், அவர் சூத்திரகாரர் அந்த மாதிரி பிரயோகம் பண்ணி தெரிவிக்கிறார். இப்போ இங்கே என்னாச்சுன்னா தத் அசிஷ்யம் சம்யா பிரமாணத்வான்னு சூத்திரம். இங்கே சம்யா பிரமாணத்வான்னு ஒரு பதம் இருக்கு, சம்யாயாக பிரமாணத்வான்னு அர்த்தம். சம்யாயாக பிரமாணத்வாதித்தர்த்தே சம்யா பிரமாணத்வான்னு சூத்திரகார சொல்கிறது இல்லையா. இங்கே அத்தையே அத்தாபி தசைவ சாஸ்திரஸ்ய பிரமா யோனித்வா சாஸ்திர யோனித்வா சாஸ்திரஸ்ய யோனித்வம் சாஸ்திர யோனித்வம் இத்தியவம் ரூபேண சௌத்திரேண நிர்தேசேன அயமபி சமாசஸ்தித்யதி இத்தியபிப்பிராயேண ஏதைஹி ஆச்சாரியைஹி ஏவம் விக்ரஹ கிருதஹ இது. தைஹி கிமர்த்தம் ததா அயம் விக்ரஹ தியக்தா இத்துக்தே க்ளேஷ வர்த்ததே கலு ஏவம் சௌத்திரேண நிர்தேசேன சாதனீயம் வர்த்ததே தபேக்ஷ பஹூரிஹிரே அஸ்து இது தைஹி ததா கலு. இதானியம் ஆயிடுது இல்லையா, யத சாஸ்திரம் யோனிஹி பிரமாணம் அதஹ ஏவ ஜன்மாதி ஜகத் ஜன்மாதி லக்ஷணம் பிரம்ம பவதி இது சேஷஹ விஷயஸ்து ஸ்பஷ்டஹ.
2: அத்ர ஜகத்காரணம் பிரம்ம சாஸ்திரைக கம்யம் உத பிரமாணாந்தரேனாபி கம்யம் இது சந்தேகம்.
0: ஆ அதிகரணே சந்தேக. இப்போ சாட்சாத் அதிகரணே சித்தாந்தக்கா கிரியதே சாஸ்திரம் பிரம்மணி பிரமாணம் பவத்தியேவ பவத்தியேவ இது எதா சித்தாந்த கிரியதே தரி நபவதி இது பூர்வபக்ஷ கர்த்தவியா. ததனுசாரேண சந்தேகா உத்தாபனியா. ஜகத்காரணம் பிரம்ம சாஸ்திரைக கம்யம் சாஸ்திரைக பிரமாணகம் உத ந உத பிரமாணாந்தரேனாபி கம்யம் இது சந்தேக. சாஸ்திரேணைவ அவகம்யம் வா அது சாஸ்திரமேவ பிரமாணம் வா அதுவா பிரமாணாந்தரம் அப்படி அஸ்தி வா இது சந்தேக.
2: ஜகதிதம் சாவயவம் காரியமேவ தச்ச வைசித்ரி கர்பித கர்பிதத்வேன ஸ்வோசித கர்த்திருக்கம் இது கர்த்தா கஷ்டித் கல்பனீயா சர்வஜ்ஞத்வாதிமான் ந அசௌ சாஸ்திரைக கம்ய இது ந அஸ்மின் சாஸ்திரஸ்ய பிராமாண்யம்
0: நாசௌ சாஸ்திரைக கம்ய இது. நாசௌ சாஸ்திரைக கம்ய இது தது படிக்கும் பொழுது நாசௌ சாஸ்திரைக கம்யா இது இது விசர்க்கம் யோஜயித்வா பட்டனியம் அதுவா நாசௌ சாஸ்திரைக கம்ய இது தத்ர சம்ஹிதாம் வினா சாஸ்திரைக கம்ய இது இது பட்டனியம் சாஸ்திரைக கம்ய இது ஏவம் ந பட்டனியம்
2: ந அசௌ சாஸ்திரைக கம்ய இது ந அஸ்மின் சாஸ்திரஸ்ய பிராமாண்யம் சாஸ்திரஸ்ய பிரமாணாந்தர அப்ராப்த விஷயத்வா இது
0: பஷ்யது. நைய்யாயிக ரீத்யா இதானிம் யதா விசாரியதே தரி சாஸ்திரைக கம்யம் இது அனுமானேன கம்யதே அனுமானம் வர்த்ததே ஜகத்காரணத்வேன கில பரமேஸ்வர சாதனியா ஜகத்காரணத்வேன பரமேஸ்வரம் சாதயிதும் அனுமானம் வர்த்ததே பிரசித்தம் தரி அனுமானேன சித்தியதி தரி அனுமானேனைவ சாஸ்திரேனைவ சித்தியதி இது கிமர்த்தம் வக்தவ்யம் அனுமானேனாபி சித்தியதி இது வக்தும் சக்யதே கலு சக்யதே இது பூர்வபக்ஷ பங்க்திம் யோஜயது.
2: ஜகதிதம் சாவயவம் காரியமேவ தச்ச வைசித்ர கர்பிதத்வேன
0: கிம் அனுமானம் உச்சதே அத்த நையாயிக்கான அனுமானமேவ சித்தியம் குராதிக்கம் கர்த்தஜன்யம் காரியத்வாதி உச்சதே கிள அந்த அனுமானம் தான் சப்தங்கள் வித்தியாசமா இருக்கிறதா. சித்தியம் குராதிக்கம் சொல்ற வேண்டிய இடத்துல வைச்சித்ய கர்ப்பிதத்துவேனா இருக்கு இல்லையா, இந்த விசித்திரம் ஜெகத் வச்சுக்கோ. விசித்திரம் கிரி நதி சமுத்திராதி சகிதம் ஜெகத். அந்த விசித்திரம் இது சப்தேன அஸ்மதாதிபி கர்த்தும் அசக்கியம், கேனச்சித் புருஷேண உற்பாதயிதும் அசக்கியம் ஜெகத் இது விவக்ஷா வர்த்தது. தினர்த்தம் வைசித்திர கர்ப்பிதம் இது கிருத்வா ஸ்வோசித கர்த்தகம், ஸ்வோசித ததுச்சித கஷ்டித் கர்த்தா, அப்பேற்பட்ட பிரபஞ்சத்தை பண்றதுக்கு சாமர்த்தியம் உடைய ஒரு கர்த்தா, ஸ்வோசித கர்த்தகம் இது கஷ்டித் கர்த்தா சித்தியதி. தரி பக்ஷஸ்து கஹா இத்யுக்தம் நையாயிகைஹி யதா உக்தம் தத்வதேவ கிருத்யங்குராதி ரூபம் கிரி நதி சமுத்திராதி யுக்தம் ஜெகத் விமதம் ஜெகத். விமதம் ஜெகத் பிராச்சீன கிரந்தேஷு லிகந்தி விமதம் ஜெகத் தெரியுமா, விமதம் விமதம் இத்யுக்தே விமதி விப்ரதிபத்தி விப்ரதிபன்னம் ஜெகத். விப்ரதிபன்னம்னா மாறி மாறி அர்த்தம் இல்லோ, சந்தேகாஸ்பதம் இத்தியர்த்தம். சந்தேகாஸ்பதம் என்ன, சகர்த்திருகம் வா நவா, சகர்த்திருகம் வா நவா இத்தியாகாரக சந்தேகசிய விஷயீபூதம் ஜெகத். அதுதான் பட்சம். ஏன் அப்படி சொல்லணும்னா, கட்டாதிகம் திருஷ்டாந்தி கர்த்தவியம் கலு, கடவத திருஷ்டாந்தம் பண்ணணும். கடத்துக்கு கர்த்தா இருக்கா இல்லையான்னு யாருக்குமே சந்தேகம் இல்லை. கிரி நரி நதி சமுத்திராதி நாம் கஷ்டித் கர்த்தா அஸ்தி வா நவா, அங்க சந்தேகம் இருக்கு. கண்ணால தெரியல யாரும் கர்த்தா இருக்குன்னு நம்மளால தெரிஞ்சுக்க சாதாரணமா பிரத்யக்ஷமா இல்லை. தரி பிரத்யக்ஷ சித்த கர்த்திருக்கம் எத்யத் வர்த்ததே கட பட்டாதிகம், அதெல்லாம் திருஷ்டாந்தமா பட்சத்திலிருந்து வெளியில் போடணும் இல்லையா, பக்ஷாத் பகிஷ்கர்த்தவியம், அப்பதானே அது திருஷ்டாந்தமா சொல்ல முடியும். ததர்த்தம் விமதம் ஜெகத் இது வதந்தி. விமதம் இத்தியுக்த இதம் சர்வம் அண்டர்ஸ்டுட தத்ர, எங்க கர்த்தா இருக்கா இல்லையான்னு நமக்கு சந்தேகமா இருக்கோ அது பட்சமா வச்சுக்கணும். சாத்திய சந்தேகா வரணும் இல்லையா, சாத்திய சந்தேகம் இருக்கணும் பட்சத்துல. அத்த அந்த சாத்திய சந்தேகத்தோட இருக்கிற அந்த பட்சம் அது காமிக்கிறதுக்கு விமதம் ஜெகத்னு சொல்லலாம். அஸ்து ததைவ விவக்ஷாது சாயவ விமதம் ஜெகத் சகர்த்திருக்கம் ஹேது என்ன, காரியத்வாத் காரியத்வாத் கடவத் சொல்லணும். ததானியம் பிரதமதா ஏதே கிம் லிகந்தி ஜெகதிதம் சாவயவம் காரியமேவா, கிமர்த்தம் ததா உக்தம், ஏதோ ஒன்று எழுதும் போது அதுக்கு பின்னாடி ஒரு சந்தேகம் கொண்டு வரணும் இல்லையா. ஜெகதிதம் சாவயவம் காரியமேவ சாவயவத்வாத் காரியத்துவம் சித்தியதி. அது எதுக்கு சொல்லணும், இப்போ பக்ஷத்துல ஹேது இருக்கணும் இல்லையா, பக்ஷம் என்ன ஜெகத்து பக்ஷம், ஹேது காரியத்துவம், காரியத்துவ ரூபோ ஹேது ஜெகதி அஸ்தி, அது முதல் சாதிக்கணும் இல்லையா. கஷ்டித் பிரச்சேத் சமக்ரம் ஜெகத் காரியமேவா இது கிமர்த்தம் தொயா கசம் நிர்ணயம் தொயா, காரியம் சே தஸ்ய கர்த்தா அபேட்சதே, ஒரு காரியமா இருந்தா தானே கர்த்தா வேணும். இதெல்லாமே காரியம் எதுக்கு சொல்லணும், எங்க வந்து பிரத்யக்ஷமா காரியத்துவம் தெரியறதோ அது காரியம், அங்க கர்த்தா கர்த்தாவும் தெரியறது. கட்டப்பட்டாதிகம் காரியம் நமக்கு பிரத்யக்ஷமா இருக்கு, அதுக்கு கர்த்தா இருக்கா இல்லையான்னு சந்தேகம் கூட இல்ல, கர்த்தா கண்ணால தெரியறது. எங்க வந்து கர்த்தா தெரியறது இல்லையோ அது காரியமாக காரியமே இல்லைன்னு சொல்லுங்கோ, கர்த்தா இல்லை காரியமும் இல்லை. தத் கர்த்தா தத்ர கர்த்தாபி நாஸ்தி தத் காரியமபி நாஸ்தி, கர்த்திருத்தும் சகர்த்திருக்கத்துமபி நாஸ்தி காரியத்துமபி நாஸ்தி இத்துச்சதாம் இத்யுக்தே, அப்படி இல்லைன்னு சொல்லணும். ஜெகத் காரியந்தான் ஹேது சித்தியர்த்தம் அனுமானாந்தரம், பக்ஷே ஹேதுர் நாஸ்தி சேத் கஹ தோஷா ஸ்வரூபாசித்தி, பக்ஷே ஹேத்வபாவா ஸ்வரூபாசித்தின்னு வரும், ஹேத்வபாவோ பக்ஷா ஸ்வரூபாசித்தி. தரி பக்ஷா ஜெகத் தத்ர காரியத்துவமேவ நாஸ்தி இது கஷ்டித் வதேத், தரி ஸ்வரூபாசித்தி சங்கியதே. ஸ்வரூபாசித்தி வாரணாயம் வாரணாய பிரதமதா அந்நத அனுமானம் கர்த்தவியம், ஜெகத் காரியம் சாவயவத்வாத், ஜெகத் காரியம் சாவயவத்வாத், அனேன சாவயவ எத்யத் சாவயவம் தத்தத் காரியம் வியாப்தி இருக்கு இல்லையா. கிரி நதி சமுத்திராதிகம் சாவயவம் வானவா இத்தித்ர கஸ்யாபி சந்தேகோ நாஸ்தி சாவயவமேவ. தரி சாவயவத்வேன ஹேதுனா பக்ஷீபூதே பிரபஞ்சே காரியத்துவம் சித்தியதி, இதானீம் ததேவ காரியத்துவம் ஹேது கிருத்திய சகர்த்தகத்துவம் சாத்தியதே இது ரீதி. எதர்த்தம் ததா லிகிதம் ஜெகதிதம் சாவயவம் காரியமேவ தச்ச
2: வைசித்ரி கர்த்தித்வேன ஸ்வோசித கர்த்தகம் கர்த்தா கஷ்டித் கல்பனீயம்
0: இதி இதி ஸ்வோசித கர்த்தகம் இதி இதி
2: ஸ்வோசித கர்த்தகம் இதி
0: இதி இதி கிருத்வா இதி வியாப்தே சத்வா யத்யத் காரியம் தத்தத் ஸ்வோசித கர்த்தகம் இதி வியாப்திரஸ்தி. சகர்த்தகம் ஏதோ ஒன்று கஷ்டித் கர்த்தா அப்படி இல்லை, ஸ்வோசித கர்த்தகம் இது இதெல்லாம் காரியமா இருக்கோ அது அப்பேற்பட்ட காரியத்தை உண்டு பண்றதுக்கு சாமர்த்தியம் உடைய ஒரு கர்த்தாவோட சேர்ந்தது இத்தியர்த்தம். அது சோஜித கர்த்தகம் ததா விவக்ஷா வருது தச்ச வைசித்திர கர்ப்பிதத்துவேன. அப்ப பிரபஞ்சம் எப்பேற்பட்டது நமக்கு தெரியும், வைசித்திரிய கர்ப்பிதமா இருக்கு. அதனால தஸ்யாபி ததாவித கஷ்டித் கர்த்தா மகாத்மா அபேட்சதே சாமான்யா கஷ்டித் கர்த்தா நசித்தியதி. சர்வஜ்ஞத்வாதி குணக கஷ்டன கர்த்தா அபேட்சதே. சர்வஜ்ஞா இருந்தா தான் அது பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. இது
2: பூர்வபக்ஷம்.
0: இது பூர்வபக்ஷானம் அனுமானேனாபி சித்யதி இதி நாஸ்தி அனுமானேனாபி சித்யதி இதி கல்ப. சர்வஜ்ஞத்வாதிமான் கஷ்டன கர்த்தா அனேன அனுமானேன சித்யதி. ஏன்னா சர்வஜ்ஞனா இல்லைன்னா அது தத் கர்த்திருவம் ஏவ ந பவதி. தர்ஹி தன்னிர்மாணார்த்த அபேட்சித சாமர்த்திய விசிஷ்ட கஷ்டித் கர்த்தா அனேன அனுமானேன சித்யதி. அத்தனை சர்வஜ்ஞத்வாதிகமபி சர்வஜ்ஞத்வாதிகமபி தஸ்ய சித்யதி. தர்ஹி யத் லக்ஷணம் பிரம்மணஹ உக்தம் தத் லக்ஷணம் அனுமானேனைவ சித்யதி. தாதுஷ லக்ஷண யுக்தம் பிரம்ம சர்வஜ்ஞத்வ சர்வசக்திமத்வாதி குண யுக்தம் பிரம்ம அனுமானேனைவ சித்யதி. அர்த்தாபத்தி பிரமாணம் அங்கீகரியதே சேத் சம்யக் தேனாபி சித்யதி. தாவதேவ தான் அபேட்சதே. அத்த ப்ரஹ்மசூத்ரேஷு இதானிம் பூர்வபக்ஷி கஷ்டித் நைய்யாயிகோ வா ததைவ அபேட்சதே இதி நாஸ்தி. இதானிம் பவதுக்தரீத்யா ததா ஸ்வீகாரேபி தோஷோ நாஸ்தி. கஷ்டித் தார்ஷனிகஹ அன்யஹ பூர்வபக்ஷி இத்யபி நாபேக்ஷதே. சூத்ரகாரஹ ஸ்வாதந்த்ரேணாபி ஏவம் சம்பாவிதம் பக்ஷம் பூர்வபக்ஷத்வேன யோஜயிதும் ப்ரபவதி. அத இதா கிமர்த்தம் மயா இதானிம் ஆதாவேவ உக்தம் இத்யுக்தே ப்ரத்யதிகரணம் பவான் கஷ்டன அன்யம் தார்ஷனிகம் பூர்வபக்ஷித்வேன ஸ்தாபயிதும் எதி பிரயத்ததே அது கிடைக்காது, நடக்கவே நடக்காது. அதனால சந்தேகஸ்து கஷ்டித் பிராப்யதே. சந்தேகே தத்ர நிராகரணீயா கோட்டிஹி பூர்வபக்ஷ கோட்டிஹி தாவதேவ. தாம் கோட்டிம் ஸ்வீகரித்த கஷ்டித் அன்யஹ கஷ்டன தார்ஷனிகஹ தத்ர யுத்தம் கர்த்தும் திஷ்டத்யேவ இதி நாஸ்தி. அஸ்தி சேத் அஸ்து தாவதேவ. அத்ர து பவதுக்தரீத்யா நைய்யாயிகஹ பூர்வபக்ஷி இதி கதனே விரோதோபி நாஸ்தி.
2: நாஸௌ சாஸ்திரைகம்ய இதி நாஸ்மின் சாஸ்திரஸ்ய ப்ராமாண்யம்.
0: அசௌ சாஸ்திரைகம்யஹ நாஸ்தி இதி கிருத்வா சாஸ்திரஸ்ய அத்த பிராமாண்யம் நாஸ்தி. இது சரியா இருக்கா? அங்க ஒரு சந்தேகம் வரணும். சாஸ்திரைக கம்யம் நாஸ்தி அனுமானேனாபி கம்யதே. கம்யதே நம்ம ஜ்ஞாயதே பரமாத்மா உக்த லக்ஷண விசிஷ்டா பரமாத்மா சாஸ்திரேனாபி கம்யதே அனுமானேனாபி கம்யதே இது கலு ஆகதம். சாஸ்திரேணம் ந கம்யதே இது ஆகதம் வா? சாஸ்திரஸ்ய பிராமாண்யம் நாஸ்தி இது கதம் இது சங்கா பவதி கலு? சாஸ்திரேண ந கம்யதே இது கதம் பவதா உச்சதே. அனுமானேன அனுமானேனாபி சித்யதி அனுமானேனாபி சித்யது சாஸ்திரேனாபி சித்யது. பரந்து அதம் கதம் ஆச்சாரியா லிகதி நாசௌ சாஸ்திரைக கம்யஹ இதி அயம் பரமாத்மா சாஸ்திரேணைவ அவகம்யதே இதி து நாஸ்தி அனுமானேனாபி அவகம்யதே இதி கிருத்வா அஸ்மின் சாஸ்திரஸ்ய
2: பிராமாண்யம்
0: கதம் லேகனீயமாசி? சாஸ்திரஸ்யைவ பிராமாண்யம் இதி வக்தும் ந சக்யதே இதி கலு வக்தவ்யம். பரந்து சாஸ்திரஸ்ய பிராமாண்யமேவ நாஸ்தி இதி லிகதி. தத் கதம் குதஹ ஏவம் லிக்யதே இதி ஸ்வயமேவ அக்ரே ஸ்பஷ்டீகரோதி. பஷ்யது அக்ரே அக்ரிமம் அக்ரிமம் பங்க்திம் பட்டது
2: சித்தாந்தஸ்ய நாம சாஸ்திரஸ்ய பிரமாணாந்தர அப்ராப்த
0: விஷயத்வா. ததேவ சாஸ்திரஸ்ய பிரமாணாந்தர அப்ராப்த விஷயஹ வக்தவ்யம். அனதிகதே மானாந்தரேண அனதிகதே விஷயே சாஸ்திரஸ்ய பிரமாண்யம் வக்தவ்யம். இதானி கிம் பவதி அயம் பரமாத்மா அனுமானேனாபி யதி அவகந்தும் சக்யஹ தர்ஹி சாஸ்திரஸ்ய சஹ அசாதாரணோ விஷயஹ நாஸ்தி இத்யாகதம். சாஸ்திரம் பரமாத்ம தாத்பரியகம் ந பவதி இத்யாகதம். ஏனா அசாதாரணமான விஷயம் இல்லது, மானாந்திரேனாபி லபியதே கலு. அப்போ ஒரு அர்த்தவாதம் மாதிரி ஆயிடும். பரமாத்ம பிரதிபாதகம் சாஸ்திரவாக்கியம் அர்த்தவாதா இது பவிஷ்யதி. யதோஹி மானாந்திரேண அனவகம்யஹ விஷயஹ யஹ வர்த்ததே தத்ரைவ சாஸ்திரஸ்ய பரமம் தாத்பரியம் வக்தவ்யம். அன்யத்ர சர்வத்ர அவாந்தரம் தாத்பரியமேவ. பரமம் தாத்பரியம் தும் நசித்யதி பிரத்யக்ஷேண அனுமானேன பிரத்யக்ஷேண அனுமித்யாவ யஸ்தூபாயோ ந புத்யதே ஏதம் விதந்தி வேதேனா தஸ்மாத் வேதஸ்ய வேததான்னு இருக்கு. எந்த ஒரு விஷயம் பிரத்யக்ஷத்தினாலேயும் அனுமானத்தினாலேயோ ஒன்றும் கிரகிக்க முடியாதோ அப்பேற்பட்ட விஷயத்தை தெரிவிக்கிறதுனால தான் வேதத்தை வேதம்னு சொல்றதுன்னு. மானாந்தரேன அனதிகதே விஷய வேதஸ்ய பிராமாண்யம் வக்தவியம். இப்போ பரமாத்மஸ்வரூபம் என்றது அனுமானத்தினாலேயும் தெரிஞ்சுக்க முடியும்னா சத்தியம் அனுமானேன அவகமியத்தை கலு? தரி தத்போதனாய வேத நாகதா இது ஆயாதி. தத் மானாந்தரேன அனுமானேன சித்தமேவ வேதேன அனூத்தியதே இது வக்தவியம் ஆபததி. எதி ததா ஸ்யாத் தரி மானாந்தரேன அவகதே அர்த்தே வேதஸ்ய பிராமாண்யம் ந பவதி இது ஆகதம். பிராமாண்யம் நாம ததேவ தாத்பரியேன போத்யதே இது வக்தும் ந சக்யதே இது ஆகதம். அது ஒரு குழப்பம். இன்னொன்று, அனுமானம் எப்பேற்பட்ட சுரூபத்தை காமிக்கிறது அதுதான் இப்போ எடுக்க முடியும். அந்த அனுமானத்தோடு ஏதாவது விரோதம் இருந்தால் அங்கே தடுக்கும், அதை எடுக்கக்கூடாது. வேதத்தின் வேதம் அனுமானம் போகிற வழியில் வேதம் போகணும்னு வரும். அனுமான அதீனமாக வேதத்தை கொண்டு போகணும்னு வரும். அப்படியெல்லாம் ஏற்பட்ட சிரமங்கள் இருக்குது. அதாவது அனுமானேனாபி சித்தியது வேதேனாபி சித்தியதுன்னு சொன்னால் அது அப்படியே விட முடியாது. அதா எதி அனுமானேன சித்தியதி இத்யுச்சதே தரி வேதஸ்ய தத்ர பிராமாண்யமேவ ந பவிஷ்யதி உக்தரீத்யா. அதா வேதஹ பிரமாணம் ந பவதி இத்யத் பர்யந்தம் பூர்வபக்ஷா பிராப்தா. சோதனைவ பிராமாண்யம் இதி மீமாம்சாயாம். தர்மே கிம் பிரமாணம் இத்யுக்தே விதிரேவ பிரமாணம் சோதனைவ பிரமாணம் இதி வர்த்ததே. மானாந்தராணாம் தத்ர பிரவேசேவ நாஸ்தி இதி கிருத்வா அத்ர தூ கிம் பவதி மானாந்தரஸ்யாபி கஷ்டன பிரவேசோ வர்த்ததே. பரமாத்மா இது கஷ்டித் அஸ்தி வா இத்யுக்தே ஊஹிதும் சக்யதே கதஞ்சித். அனுமானத்துக்கு ஒரு வேலை இருக்கு அங்கே. ஜோதிஷ்டோமேன ஸ்வர்கோ பவதி வா இது பிரஷ்டே தத்ர அனுமானஸ்ய அனுமானேன கிமபி கர்த்தும் ந சக்யதே. ஏவம் த்வயா ஏவம் யாகஹோமாதிகம் க்ரியதே சேத் மரணானந்தரம் கிமபி பலம் பவதி வா இது அதுக்கு ஏதாவது லாஜிக் இருக்கா? அனுமானஸ்ய தத்ர பிரவேசேவ நாஸ்தி இது கிருத்வா க்ளேஷோ நாஸ்தி. இங்கே அப்படி இல்லை. அனுமானம் கிட்ட வருது. பரமாத்மா இருக்கான்னு கேட்டால் அனுமானம் கிட்ட வருது, ஆனால் அது பூர்ணமா ஒரு பிரமாணமா ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லணும் சித்தாந்தத்துல. ததர்த்தம் பூர்வபக்ஷம் கிருத்வா ஸ்தாபிதம் இதானி சாஸ்திரஸ்ய பிரமாணாந்தர அப்ராப்த விஷயத்வா பிரமாணாந்தரேன அப்ராப்தோ யோ விஷய தஸ்மின்னேவ விஷய சாஸ்திரஸ்ய பிராமாண்யம் வக்தவ்யம் இது கிருத்வா எதி வேத வேதவாக்கியானாம் பரமாத்மனி பிராமாண்யம் வக்தவ்யம் பரமாத்ம விஷய வேதவாக்கியம் பிரமாணம் இது வக்தவ்யம் தரி வேதேன யாதிருஷ பரமாத்மா பிரமீயதே தாதிருஷ பரமாத்மா அந்நேன பிரமாணேன நைவ பிராப்யதே இது உபபாதனியம் அஸ்தி ததர்த்தம் யத்ன கிரியதே. அதா பூர்வபக்ஷம் ஏவம் கிருத்வா சித்தாந்தா உச்சதே. சித்தாந்தஸ்து
2: ஜகத்காரணம் பிரம்ம வேதாந்த சாஸ்திரைக கம்யம்
0: நவே நவேத விதம் பிரஹந்தம். ஜகத்காரணம் பிரம்ம வேதாந்த சாஸ்திரைக கம்யம். வேதாந்த சாஸ்திரம்னா உபனிஷத்து அர்த்தம். வேதாந்த சாஸ்திரம் வேதாந்தோ நாம உபனிஷத். வேதானாம் அந்தே வித்யதே அந்தே இத்துக்கு அவசானே இது ஏகா அர்த்தா. அதோட நல்லது அந்த சப்தஸ்ய நிர்ணய இத்தர்த்தம் வருத்தது. அந்தோ நாம நிர்ணய வேதஸ்ய தாத்பரியார்த்தா எத்த நிர்ணீயதே பரம தாத்பரிய விஷயபூதா பரமாத்மா உபனிஷத் பாகே நிர்ணீயதே இது கிருத்வா தாத் தேஷாம் உபனிஷத் வாக்கியானாம் வேதாந்தா இது சப்தா. அப்போ வேதாந்தா இத்துக்கே துவைத வேதாந்தம் அத்வைத வேதாந்தம் அப்படி எடுத்துக்கக்கூடாது. உபனிஷத்து அர்த்தம் உபனிஷத் வாக்கியம் இத்தர்த்தா. தத்திர வேதாந்த சாஸ்திரைக கம்யம் வேதாந்த ரூபம் யத் சாஸ்திரம் சாஸ்தியதே அனேன சாஸ்திரம் வேதாந்த ஏவ சாஸ்திரம் வேதாந்த சாஸ்திரம் தேன கம்யம் போத்தியம் தேனைவ போத்தியம் ந பிரமாணாந்தரேன லப்யதே இது கதம் ஞாயதே வேதாந்தேனைவ போத்தியதே உச்சதே. வேதாந்த வாக்கியமேவ வததி வேதாந்த வாக்கியனைவ இதம் அவகந்தவியம் இது வேதாந்த வாக்கியத்தினாலேயா அதுதான் பரமாத்மா தெரிஞ்சுக்கணும் பரமாத்மாவே தெரிஞ்சுக்கணும் என்றது வேதாந்த வாக்கியமே நமக்கு சொல்லிக் கொடுக்கறது. பசுது நாவேதவின் மனுதே தம் பிருஹந்தம் தம் பிருஹந்தம் பிருஹந்தம் இது சப்தசுக்கு அர்த்தா பிரம்மா இத்தர்த்தா. ஒரே தாத்து பிரத்யம் மட்டும்தான் மாறுறது. பிருஹன் பிருஹந்தோ பிருஹந்தா பிருஹத் பிருஹதி பிருஹந்தி விடியாது சொல்லுங்க. நபும்சகமோ புல்லிங்கமோ பிருஹி விருத்தோ இது தாத்து தாவதேவ பிருஹந்தம் இத்தியுக்தே பிரம்மத்தை அர்த்தம் இது அத்த த்விதியா பிருஹந்தம் தம் பிருஹந்தம் புல்லிங்க சப்தம் எடுத்திருக்காரு அவ்வளவுதான். பரமாத்மானம் அவேதவித் நமனுதே யஹ வேதம் ந ஜானாதி சஹ ந ஜானாதி அஸ்ய அர்த்தகஹ வேதேனைவ அவகந்தும் சக்யதே இது ஹலோ ததேவ இத்யாதிஷு வேதாந்த சாஸ்திரம் அந்தரேண பிரம்மணோ போதா சம்பவ ஸ்ரவணா போத போதோ ந சம்பவதி இது ஸ்ரூயதே.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.

சைவம்டா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் கே வி நாராயணசுவாமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவ கீர்த்தனைகள். பாடியிருப்பவர் ராம்நாத் கிருஷ்ணன் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.

ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசிபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் சிவாய நம. டியர் லிசனர்ஸ் ஆஃப் shaivam.org, தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவஸ்தோத்திரம். தி டைட்டில் இஸ் சிவ சஹஸ்ர நாமாவளி ஃப்ரம் லிங்க புராணம் சாப்டர் 98, பிரசன்டட் பை ஸ்ரீ சுப்பிரமணியன் சர்மா, சென்னை. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
1: நம சிவாய.
2: லிங்க மகாபுராணே பூர்வபாகே அஷ்டநவதிதமோத்யாயே சிவசஹஸ்ரநாமாவலிஹி. பவாய சிவாய நமஹ. ஹராய ருத்ராய நமஹ. புருஷாய நமஹ. பத்மலோசனாய நமஹ. அர்த்திதவ்யாய நமஹ. சதாசாராய நமஹ. சர்வ

ாய நம அபரிச்சேத்யாய நம கௌரீபர்த்ரே நம கணேஸ்வராய நம அஷ்டமூர்த்தி விஸ்வமூர்த்தயே நம த்ரிவர்க்காய நம ஸ்வர்க சாதனாய நம ஞானகம்யாய நம.

ஈஷாய நமஹ, சுசயே நமஹ, அந்தராய நமஹ, சர்வ பிரணய சம்வாதினே நமஹ, விருஷாங்காய நமஹ, விருஷவாஹனாய நமஹ, ஈஷாய பிநா

ஏ உக்ராய நம பசுபதயே நம தார்க்ஷ்யப்ரியபக்தாய நம பிரியம்பதாய நம தாந்தோதயாகராய நம தக்ஷாய நம கபர்தினே நம காமசாசனாய நம ஸ்மசான

ஓம் நமஹ சூத்ரகாராய நமஹ சநாதனாய நமஹ மஹர்ஷயே கபிலாச்சாரியாய நமஹ விஸ்வதீப்தயே நமஹ த்ரிலோசனாய நமஹ பினாகபாணி பூர்தேவாய நமஹ.

நமஹ ஓஜஸ்வினே சுத்த விக்ரஹாய நமஹ ஹிரண்யரேதசே நமஹ தரணயே மரீச்சயே நமஹ மஹிமாலயாய நமஹ மஹாஹ்ரதாய நமஹ மஹாகர்பாய நமஹ சித்த விருந்தாரவந்திதாய நமஹ வ்யாக்ரசர்மாதராய நமஹ வ்யாலினே நமஹ மஹாபூதாய நமஹ மஹாநிதயே நமஹ அமிர்தாங்காய நமஹ அமிர்தவபுஷே நமஹ பஞ்சயஜ்ஞாய நமஹ பிரபஞ்சனாய நமஹ பஞ்சவிம்சதி தத்வஜ்ஞாய நமஹ பாரிஜாதாய நமஹ பராவராய நமஹ சுலபாய நமஹ சுவ்ரதாய சூராய நமஹ வாங்மயைக நிதயே நமஹ நிதயே நமஹ வர்ணாஶ்ரம குரவே நமஹ வர்ணினே நமஹ சத்ருஜித் சத்ருதாபணாய நமஹ ஆஶ்ரமாய நமஹ க்ஷபணாய நமஹ க்ஷாமாய நமஹ ஞானவதே நமஹ அசலாச்சலாய நமஹ பிரமாணபூதாய நமஹ துர்க்ஞேயாய நமஹ சுபர்ணாய நமஹ வாயுவாஹனாய நமஹ தனுர்தராய தனுர்வேதாய நமஹ குணராசயே நமஹ குணாகராய நமஹ அனந்ததிருஷ்டயே நமஹ ஆனந்தாய நமஹ தண்டாய தமயித்ரே நமஹ தமாய நமஹ அபிவாத்யாய நமஹ மகாச்சாரியாய நமஹ

பிராணப்பிரபவே நமஹ, அவ்யயாய நமஹ, லோகபாலாய நமஹ, அந்தர்ஹிதாத்மனே நமஹ, கல்பாதயே நமஹ, கமலேக்ஷணாய நமஹ, வேதசாஸ்திரார்த்த தத்வஜ்ஞாய நமஹ, நியமாய நமஹ, நியமாஸ்ரயாய நமஹ, சந்திராய நமஹ, சூர்யாய நமஹ, சனயே நமஹ, கேதவே நமஹ, விராமாய நமஹ, விதுருமச்சவயே நமஹ, பக்திகம்யாய நமஹ, பரம் பிரம்ம மிருகபாணார்ப்பணாய நமஹ, அனகாய நமஹ, அத்ரிராஜாலயாய நமஹ, காந்தாய நமஹ, பரமாத்மனே நமஹ, ஜகத்குரவே நமஹ, சர்வகர்மாச்சலாய நமஹ, த்வஷ்ட்ரே நமஹ, மங்களாய மங்களாவ்ருதாய நமஹ, மகாதபசே நமஹ, தீர்கதபசே நமஹ, ஸ்தவிஷ்டாய நமஹ, ஸ்தவிராய நமஹ, த்ருவாய நமஹ, அஹ்னே நமஹ, சம்வத்சராய நமஹ, வ்யாப்தயே நமஹ, பிரமாணாய நமஹ, பரமாய நமஹ, தபசே நமஹ, சம்வத்சரகராய நமஹ, மந்த்ராய ப்ரத்யயாய நமஹ, சர்வதர்ஷனாய நமஹ, அஜாய நமஹ, சர்வேஸ்வராய நமஹ, ஸ்னிக்தாய நமஹ, மஹாரேதசே மஹாபலாய நமஹ, யோகினே நமஹ, யோக்யாய நமஹ, மஹாரேதசே நமஹ, சித்தாய நமஹ, சர்வாதயே நமஹ, அக்னிதாய நமஹ, வசவே நமஹ, வசுமனசே நமஹ, சத்யசர்வபாபஹராய நமஹ, ஹராய நமஹ, அமிர்தாய சாஸ்வதாய நமஹ, சாந்தாய நமஹ, பாணஹஸ்தாய பிரதாபவதே நமஹ, கமண்டலுதராய நமஹ, தன்வினே நமஹ, வேதாங்காய நமஹ, வேதவிதே நமஹ, முனயே நமஹ, பிராஜிஷ்ணவே நமஹ, போஜனாய போக்த்ரே நமஹ, லோகநேத்ரே நமஹ, துராதராய நமஹ, அதீந்திரியாய நமஹ, மகாமாயாய நமஹ, சர்வாவாசாய நமஹ, சதுஷ்பதாய நமஹ, காலயோகினே நமஹ, மகாநாதாய நமஹ, மகோத்சாஹாய நமஹ, மகாபலாய நமஹ, மகாபுத்தயே நமஹ, மகாவீர்யாய நமஹ, பூதசாரிணே நமஹ, புரந்தராய நமஹ, நிஷாசராய நமஹ, பிரேதசாரி மகாசக்தயே நமஹ, மகாத்யுதயே நமஹ, அநிர்தேஷ்ய வபுஷே நமஹ, ஸ்ரீமதே நமஹ, சர்வஹார்யமிதாய நமஹ, கதயே நமஹ, பஹுஸ்ருதாய நமஹ, பஹுமயாய நமஹ.

ஹவாய நமஹ. ஓஜஸ்தேஜோத்யுதிகராய நமஹ. நர்த்தகாய நமஹ. சர்வகாமகாய நமஹ. நிருத்யப்ரியாய நமஹ. நிருத்ய நிருத்யாய நமஹ. பிரகாஷாத்மனே பிரதாபனாய நமஹ. புத்தஸ்பஷ்டாட்சராய நமஹ. மந்த்ராய நமஹ. சன்மானாய நமஹ. சாரசம்ப்ளவாய நமஹ. யுகாதிகிருத்யுகாவர்த்தாய நமஹ. கம்பீராய நமஹ. ரிஷவாஹனாய நமஹ. இஷ்டாய நமஹ. விசிஷ்டாய நமஹ. சிஷ்டேஷ்டாய நமஹ. ஷரபாய நமஹ. ஷரபாய தனுஷே நமஹ. அபாம்நிதயே நமஹ. அதிஷ்டான விஜயாய நமஹ. ஜயகாலவிதே நமஹ. பிரதிஷ்டிதாய நமஹ. பிரமாணஜ்ஞாய நமஹ. ஹிரண்யகவசாய நமஹ. ஹரயே நமஹ. விரோசனாய நமஹ. சுரகணாய நமஹ. வித்யேஷாய விபுதாஸ்ரயாய நமஹ. பாலரூபாய நமஹ. பலோன்மாதினே நமஹ. விவர்த்தாய நமஹ. கஹனாய குரவே நமஹ. கரணாய நமஹ. காரணாய நமஹ. கர்த்ரே நமஹ. சர்வபந்த விமோசனாய நமஹ. வித்வத்தமாய வீதபயாய நமஹ. விஸ்வபர்த்ரே நமஹ. நிஷாகராய நமஹ. வ்யவசாயாய நமஹ. வ்யவஸ்தானாய நமஹ. ஸ்தானதாய நமஹ. ஜகதாதிஜாய நமஹ. துந்துபாய நமஹ. லலிதாய நமஹ. விஸ்வஸ்மை நமஹ.

ஆய நமஹ, வீதபயாய நமஹ, விஸ்வஹர்த்ரே அநிவாரிதாய நமஹ, நித்யாய நமஹ, நித்ய கல்யாணாய நமஹ, புண்யஸ்ரவண கீர்த்தனாய நமஹ, தூரஸ்ரவசே நமஹ, விஸ்வசஹாய நமஹ, தியேயாய நமஹ, துஸ்வப்னநாசனாய நமஹ, உத்தாரகாய நமஹ, துஷ்க்ருதிக்னே நமஹ, துர்தர்ஷாய நமஹ, துஸ்ஸஹாய நமஹ, அபயாய நமஹ, அநாதயே நமஹ, புவே நமஹ, புவோ லக்ஷ்மியை நமஹ, கிரீட்டி த்ரிதசாதிபாய நமஹ, விஸ்வகோப்த்ரே நமஹ, விஸ்வபர்த்ரே நமஹ, சுதீராய நமஹ, ருசிராங்கதாய நமஹ, ஜனநாய நமஹ, ஜனஜன்மாதயே நமஹ, ப்ரீதிமதே நமஹ, நீதிமதே நமஹ, நயாய நமஹ, விசிஷ்டாய நமஹ, காஷ்யபாய நமஹ, பானவே நமஹ, பீமாய நமஹ, பீமபராக்கிரமாய நமஹ, பிரணவாய நமஹ, சப்ததாசாராய நமஹ, மகாகாயாய மகாதனுஷே நமஹ, ஜன்மாதிபாய நமஹ, மகாதேவாய நமஹ, சகலாகமபாரகாய நமஹ, தத்வாதத்வவிவேகாத்மனே நமஹ, விபூஷ்ணவே நமஹ, பூதிபூஷணாய நமஹ, ரிஷயே நமஹ, ப்ராஹ்மண விஜிஷ்ணவே நமஹ, ஜன்ம மிருத்யு ஜராதிகாய நமஹ, யஜ்ஞாய யஜ்ஞபதயே நமஹ, யஜ்வனே நமஹ, யஜ்ஞாந்தாய நமஹ, அமோக விக்ரமாய நமஹ, மகேந்திராய நமஹ, துர்பராய நமஹ, சேனினே நமஹ, யஜ்ஞாங்காய யஜ்ஞவாஹனாய நமஹ, பஞ்சப்ரஹ்ம சமுத்பத்தயே நமஹ, விஸ்வேஷாய நமஹ, விமலோதயாய நமஹ, ஆத்மயோனயே நமஹ, அநாத்யந்தாய நமஹ, ஷட்விம்ஷத் சப்தலோகத்ருஷே நமஹ, காயத்ரீ வல்லபாய நமஹ, ப்ராம்ஷவே நமஹ, விஸ்வாவாசாய நமஹ, பிரபாகராய நமஹ, சிஷவே நமஹ, கிரிரதாய நமஹ, சம்ராட் சுஷேணாய நமஹ, சுரசத்ருக்னே நமஹ, அமோகாய நமஹ, அரிஷ்டமதனாய நமஹ, முகுந்தாய நமஹ, விகதஜ்வராய நமஹ, ஸ்வயம் ஜ்யோதிஷே நமஹ, அணுஜ்யோதிஷே நமஹ, ஆத்மஜ்யோதிஷே நமஹ, அசஞ்சலாய நமஹ, பிங்களாய நமஹ, கபிலஷ்மஸ்ருணே நமஹ, சாஸ்திரநேத்ரத்ரயீதனவே நமஹ, ஞானஸ்கந்தாய நமஹ, மகாஜ்ஞானினே நமஹ, நிருத்பத்தயே நமஹ, உபப்ளவாய நமஹ, பகாய நமஹ, விவஸ்வதே ஆதித்யாய நமஹ, யோகாச்சாரியாய நமஹ, ப்ருஹஸ்பதயே நமஹ, உதாரகீர்த்தயே நமஹ, உத்யோகினே நமஹ, சத்யோகினே நமஹ, சதசன்மயாய நமஹ, நக்ஷத்ரமாலினே ராகேஷாய நமஹ, சாதிஷ்டானாய நமஹ, ஷடாஶ்ரயாய நமஹ, பவித்ரபாணயே நமஹ, பாபாரயே நமஹ, மணிபூராய நமஹ, மனோகதயே நமஹ, ஹ்ருத்புண்டரீகமாசீனாய நமஹ, சுக்லாய நமஹ, சாந்தாய விருஷாகபயே நமஹ, விஷ்ணவே நமஹ, கிரஹபதயே நமஹ, கிருஷ்ணாய நமஹ, சமர்த்தாய நமஹ, அர்த்தநாசனாய நமஹ, அதர்மசத்ரவே நமஹ, அக்ஷய்யாய நமஹ, புரூஹுதாய புருஷ்டுதாய நமஹ, ப்ரஹ்மகர்பாய நமஹ, ப்ருஹத்கர்பாய நமஹ, தர்மதேனவே நமஹ, தனாகமாய நமஹ, ஜகதித்தைஷி சுகதாய நமஹ, குமாராய நமஹ, குஷலாகமாய நமஹ, ஹிரண்யவர்ணாய நமஹ, ஜோதிஷ்மதே நமஹ, நானாபூததராய நமஹ, த்வனயே நமஹ, அரோகாய நமஹ, நியமாத்யக்ஷாய நமஹ, விஸ்வாமித்ராய த்விஜோத்தமாய நமஹ, ப்ருஹஜ்யோதிஷே நமஹ, சுதாம்னே நமஹ, மஹாஜ்யோதிஷே நமஹ, அனுத்தமாய நமஹ, மாதாமஹாய நமஹ, மாதரிஷ்வனே நமஹ, நபஸ்வதே நமஹ, நாகஹாரத்ருஷே நமஹ, புலஸ்த்யாய நமஹ, புலஹாய நமஹ, அகஸ்த்யாய நமஹ, ஜாதுகர்ண்யாய நமஹ, பராசராய நமஹ, நிராவரணதர்மஜ்ஞாய நமஹ, விரிஞ்சாய நமஹ, விஷ்டரஸ்ரவசே நமஹ, ஆத்மபுவே நமஹ, அனிருத்தாய நமஹ, அத்ரிஜ்ஞானமூர்த்தயே நமஹ,
மகாயசசே நமஹ, லோகச்சூடாமணயே நமஹ, வீராய நமஹ, சண்டசத்யபராக்கிரமாய நமஹ, வியாலகல்பாய நமஹ, மகாகல்பாய நமஹ, மகாவ்ருக்ஷாய நமஹ, கலாதராய நமஹ, அலங்கரிஷ்ணவே நமஹ, அசலாய நமஹ, ரோசிஷ்ணவே நமஹ, விக்ரமோத்தமாய நமஹ, ஆஷுசப்தபதயே நமஹ, வேகினே நமஹ, ப்ளவனாய நமஹ, சிகிசாரதயே நமஹ, அசம்ஸ்ருஷ்டாய நமஹ, அதிதயே நமஹ, சக்ராய ப்ரமாதினே நமஹ, பாபநாசனாய நமஹ, வசுஸ்ரவசே நமஹ, கவ்யவாஹாய நமஹ, ப்ரதப்தாய நமஹ, விஸ்வபோஜனாய நமஹ, ஜர்யாய நமஹ, ஜராதிஷமனாய நமஹ, லோஹிதாய நமஹ, தனூனபாதே நமஹ, ரிஷதஸ்வாய நமஹ, நபசே நமஹ, யோனயே நமஹ, சுப்ரதீகாய நமஹ, தமிஸ்ரக்னே நமஹ, நிதாகாய தபனாய நமஹ, மேகாய பக்ஷாய நமஹ, பரபுரஞ்சயாய நமஹ, முகானிலாய நமஹ, சுனிஷ்பண்ணாய நமஹ, சுரபயே நமஹ, சிசிராத்மகாய நமஹ, வசந்தாய மாதவாய நமஹ, க்ரீஷ்மாய நமஹ, நபஸ்யாய நமஹ, பீஜவாஹனாய நமஹ,

0: நமஹ ந்யாயாய நமஹ ந்யாயகம்யாய நமஹ நிரஞ்சனாய நமஹ சஹஸ்ரமூர்த்னே நமஹ தேவேந்திராய நமஹ சர்வசாஸ்திர பிரபஞ்சனாய நமஹ முண்டாய நமஹ நிரூபாய நமஹ விக்ருதாய நமஹ தண்டினே நமஹ தாந்தாய நமஹ குணோத்தமாய நமஹ பிங்களாக்ஷாய நமஹ ஹர்யக்ஷாய நமஹ நீலக்ரீவாய நமஹ நிராமயாய நமஹ சஹஸ்ரபாஹவே சர்வேஷாய நமஹ சரண்யாய நமஹ சர்வலோகபிருதே நமஹ பத்மாசனாய நமஹ பரஞ்சோதிஷே நமஹ பராவர பரம்பலாய நமஹ பத்மகர்பாய நமஹ மகாகர்பாய நமஹ விஸ்வகர்பாய நமஹ விசக்ஷணாய நமஹ பராவரஜ்ஞாய நமஹ பீஜேஷாய நமஹ சுமுகாய சுமஹாஸ்வனாய நமஹ தேவாசுரகுரவே தேவாய நமஹ தேவாசுர நமஸ்கிருத்யாய நமஹ தேவாசுர மகாமாத்ராய நமஹ தேவாசுர மகாஸ்ரயாய நமஹ தேவாதி தேவாய நமஹ தேவர்ஷி தேவாசுர வரப்ரதாய நமஹ தேவாசுரேஸ்வராய நமஹ திவ்யாய நமஹ தேவாசுர மகேஸ்வராய நமஹ சர்வதேவமயாய நமஹ அசிந்த்யாய நமஹ தேவதாத்மனே நமஹ ஆத்மசம்பவாய நமஹ ஈட்யாய நமஹ அனீஷாய நமஹ சுரவ்யாக்ராய நமஹ தேவசிம்ஹாய நமஹ திவாகராய நமஹ விபுதாக்ரவரஸ்ரேஷ்டாய நமஹ சர்வதேவோத்தமோத்தமாய நமஹ சிவஜானரதாய நமஹ ஸ்ரீமதே நமஹ ஷிகிஸ்ரீ பர்வதப்ரியாய நமஹ ஜயஸ்தம்பாய நமஹ விசிஷ்டம்பாய நமஹ நரசிம்ஹநிபாதனாய நமஹ ப்ரஹ்மச்சாரிணே நமஹ லோகச்சாரிணே நமஹ தர்மச்சாரிணே நமஹ தனாதிபாய நமஹ நந்தினே நமஹ நந்தீஸ்வராய நமஹ நக்னாய நமஹ நக்னவ்ரதராய நமஹ சுசயே நமஹ லிங்காத்யக்ஷாய நமஹ சுராத்யக்ஷாய நமஹ யுகாத்யக்ஷாய நமஹ யுகாவஹாய நமஹ ஸ்வவஷாய நமஹ சவஷாய நமஹ ஸ்வர்கஸ்வராய நமஹ ஸ்வரமயஸ்வனாய நமஹ பீஜாத்யக்ஷாய நமஹ பீஜகர்த்ரே நமஹ தனகிருத்தர்மத்வர்தனாய நமஹ தம்பாய நமஹ அதம்பாய நமஹ மகாதம்பாய நமஹ சர்வபூதமஹேஸ்வராய நமஹ ஸ்மசானநிலையாய நமஹ திஷ்யாய நமஹ சேதவே நமஹ அப்ரதிமாக்ருதயே நமஹ லோகோத்தரஸ்புடாலோகாய நமஹ த்ரயம்பகாய நமஹ நாகபூஷணாய நமஹ அந்தகாரயே நமஹ மகத்வேஷினே நமஹ விஷ்ணுகந்தரபாதனாய நமஹ வீததோஷாய நமஹ அக்ஷயகுணாய நமஹ தக்ஷாரயே நமஹ பூஷதந்தஹ்ருதே நமஹ பூர்ஜடயே நமஹ கண்டபரஷவே நமஹ சகலாய நமஹ நிஷ்கலாய நமஹ அனகாய நமஹ ஆதாராய நமஹ சகலாதாராய நமஹ பாண்டுராபாய நமஹ மிருடாய நமஹ நடாய நமஹ பூர்ணாய நமஹ பூரயித்ரே நமஹ புண்ணியாய நமஹ சுகுமாராய நமஹ சுலோசனாய நமஹ சாமகேயாய நமஹ பிரியகராய நமஹ புண்ணியகீர்த்தயே நமஹ அனாமயாய நமஹ மனோஜவாய நமஹ தீர்த்தகராய நமஹ ஜடிலாய நமஹ ஜீவிதேஸ்வராய நமஹ ஜீவிதாந்தகராய நமஹ நித்யாய நமஹ வசுரேதசே நமஹ வசுப்ரியாய நமஹ சத்கதயே நமஹ சத்கிருதயே நமஹ சக்தாய நமஹ காலகண்டாய நமஹ கலாதராய நமஹ மாணினே நமஹ மான்யாய நமஹ மகாகாலாய நமஹ சத்பூதயே நமஹ சத்பராயணாய நமஹ சந்திரசஞ்சீவனாய நமஹ சாஸ்திரே லோககூடாய நமஹ அமராதிபாய நமஹ லோகபந்தவே நமஹ லோகநாதாய நமஹ கிருதஜ்ஞாய கிருதிபூஷணாய நமஹ அனபாயக்ஷராய நமஹ காந்தாய நமஹ சர்வசாஸ்திரபிருதாம்பராய நமஹ தேஜோமயாய நமஹ லோகமாயாய நமஹ அக்ரண்யே நமஹ அணவே நமஹ சுசிஸ்மிதாய நமஹ பிரசன்னாத்மனே நமஹ துர்ஜயாய நமஹ, துரதிக்ரமாய நமஹ, ஜோதிர்மயாய நமஹ, நிராகாராய நமஹ, ஜகன்நாதாய நமஹ, ஜலேஸ்வராய நமஹ, தும்பவீணினே நமஹ, மகாகாயாய நமஹ, விசோகாய நமஹ, சோகநாசனாய நமஹ, த்ரிலோகாத்மனே நமஹ, த்ரிலோகேஷாய நமஹ, சுத்தாய நமஹ, சுத்தயே நமஹ, ரதாக்ஷஜாய நமஹ, அவ்யக்தலக்ஷணாய நமஹ, அவ்யக்தாய நமஹ, வ்யக்தாவ்யக்தாய நமஹ, விஷாம்பத்யே நமஹ, வரஷீலாய நமஹ, வரதுலாய நமஹ, மானாய நமஹ, மானதனாய மயாய நமஹ, ப்ரஹ்மணே நமஹ, விஷ்ணவே ப்ரஜாபாலாய நமஹ, ஹம்சாய நமஹ, ஹம்சகதயே நமஹ, யமாய நமஹ, வேதசே நமஹ, தாத்ரே நமஹ, விதாத்ரே நமஹ, அத்ரே ஹர்த்ரே நமஹ, சதுர்முகாய நமஹ, கைலாசசிகரவாசினே நமஹ, சர்வாவாசினே நமஹ, சதாங்கதயே நமஹ, ஹிரண்யகர்ப்பாய நமஹ, ஹரிணாய நமஹ, புருஷாய நமஹ, பூர்வஜாய பித்ரே நமஹ, பூதாலயாய நமஹ, பூதபதயே நமஹ, பூதிதாய நமஹ, புவனேஸ்வராய நமஹ, சம்யோகினே நமஹ, யோகவித் ப்ரஹ்மணே நமஹ, ப்ரஹ்மண்யாய நமஹ, ப்ராஹ்மணப்ரியாய நமஹ, தேவப்ரியாய நமஹ, தேவநாதாய நமஹ, தேவஜ்ஞாய நமஹ, தேவசிந்தகாய நமஹ, விஷமாக்ஷாய நமஹ, கலாத்யக்ஷாய நமஹ, விருஷாங்காய நமஹ, விருஷவர்தனாய நமஹ, நிர்மதாய நிரஹங்காராய நமஹ, நிர்மோஹாய நமஹ, நிருபத்ரவாய நமஹ, தர்பக்னே நமஹ, தர்பிதாய நமஹ, திருப்தாய நமஹ, சர்வர்த்து பரிவர்த்தகாய நமஹ, சப்தஜிஹ்வாய நமஹ, சஹஸ்ரார்த்திஷே நமஹ, ஸ்னிக்தாய நமஹ, ப்ரக்ருதி தக்ஷிணாய நமஹ, பூதபவ்ய பவண்ணாதாய நமஹ, பிரபவாய நமஹ, பிராந்தி நாசனாய நமஹ, அர்த்தாய நமஹ, அனர்த்தாய நமஹ, மகாகோஷாய நமஹ, பரகாரியைக பண்டிதாய நமஹ, நிஷ்கண்டகாய நமஹ, கிருதானந்தாய நமஹ, நிர்வியாஜாய நமஹ, வியாஜமர்தனாய நமஹ, சத்வவதே நமஹ, சாத்விகாய நமஹ, சத்யகீர்த்தி ஸ்தம்ப கிருதாகமாய நமஹ, அகம்பிதாய நமஹ, குணக்ராஹிணே நமஹ, நைகாத்மனே நைக கர்ம க்ருதே நமஹ, சுப்ரீதாய நமஹ, சுமுகாய நமஹ, சூக்ஷ்மாய நமஹ, சுகராய நமஹ, தக்ஷிணாய நமஹ, அனலாய நமஹ, ஸ்கந்தாய நமஹ, ஸ்கந்ததராய நமஹ, துர்யாய நமஹ, பிரகடாய நமஹ, ப்ரீதிவர்தனாய நமஹ, அபராஜிதாய நமஹ, சர்வசஹாய நமஹ, விதக்தாய நமஹ, சர்வவாஹனாய நமஹ, அத்ருதாய நமஹ, ஸ்வத்ருதாய நமஹ, சாத்யாய நமஹ, பூர்த்தமூர்த்தயே நமஹ, யசோதராய நமஹ, வராஹஸ்ருங்கத்ருஷே நமஹ, வாயவே நமஹ, பலவதே நமஹ, ஏகநாயகாய நமஹ, ஸ்ருதிப்ரகாஷாய நமஹ, ஸ்ருதிமதே நமஹ, ஏகபந்தவே நமஹ, அநேகத்ருஷே நமஹ, ஸ்ரீவல்லபசிவாரம்பாய நமஹ, சாந்தபத்ராய நமஹ, சமஞ்சசாய நமஹ, பூஷயாய நமஹ, பூதிக்ருத்பூதயே நமஹ, பூஷணாய நமஹ, பூதவாஹனாய நமஹ, அகாயாய நமஹ, பக்தகாயஸ்தாய நமஹ, காலஜ்ஞானினே நமஹ, கலாவபுஷே நமஹ, சத்யவிரத மகாத்யாகினே நமஹ, நிஷ்டாசாந்திபராயணாய நமஹ, பரார்த்தவ்ருத்தயே நமஹ, வரதாய நமஹ, விவிக்தாய நமஹ, ஸ்ருதிசாகராய நமஹ, அனிர்விண்ணாய நமஹ, குணக்ராஹிணே நமஹ, கலங்காகாய நமஹ, கலங்கக்னே நமஹ, ஸ்வபாவருத்ராய நமஹ, மத்யஸ்தாய நமஹ, சத்ருக்னாய நமஹ, மத்யநாசகாய நமஹ, சிகண்டினே நமஹ, கவசினே நமஹ, சூலினே நமஹ, சண்டினே நமஹ, முண்டினே நமஹ, குண்டலினே நமஹ, மேகலினே நமஹ, கவசினே நமஹ, கட்கினே நமஹ, மாயினே சம்சார சாரதயே நமஹ, அமிருத்யவே சர்வத்ருஷே நமஹ, சிம்ஹாய நமஹ, தேஜோராஷயே மகாமணயே நமஹ, அசங்கேயாய நமஹ, அப்ரமேயாத்மனே நமஹ, வீர்யவதே நமஹ, காரியகோவிதாய நமஹ, வேத்யாய நமஹ, வேதார்த்த வித்கோப்த்ரே நமஹ, சர்வாச்சாராய நமஹ, முனீஸ்வராய நமஹ, அனுத்தமாய நமஹ, துராதர்ஷாய நமஹ, மதுராய நமஹ, பிரியதர்ஷனாய நமஹ, சுரேஷாய நமஹ, சரணாய நமஹ, சர்வஸ்மை நமஹ, சப்த ப்ரஹ்ம சதாங்கதயே நமஹ, காலபக்ஷாய நமஹ, கலங்காரயே நமஹ, கங்கணீகிருத வாசுகயே நமஹ, மகேஷ்வாசாய நமஹ, மஹீபர்த்ரே நமஹ, நிஷ்கலங்காய நமஹ, விஷ்ருங்கலாய நமஹ, த்யுமனயே தரணயே நமஹ, தன்யாய நமஹ, சித்திதாய நமஹ, சித்திசாதனாய நமஹ, நிவ்ருத்தாய நமஹ, சம்வ்ருதாய நமஹ, ஷில்பாய நமஹ, வியூடோரஸ்காய நமஹ, மஹாபுஜாய நமஹ, ஏகஜ்யோதிஷே நமஹ, நிராதங்காய நமஹ, நாராயணாராயண பிரியாய நமஹ, நிர்லேபாய நமஹ, நிஷ்பிரபஞ்சாத்மனே நமஹ, நிர்வ்யக்ராய நமஹ, வ்யக்ரநாசனாய நமஹ, சவ்யஸ்தவ பிரியாய நமஹ, ஸ்தோத்ரே வியாசமூர்த்தயே நமஹ, அநாகுலாய நமஹ, நிரவத்ய பதோபாயாய நமஹ, வித்யாராஷயே நமஹ, அவிக்ரமாய நமஹ, பிரசாந்த புத்தயே அக்ஷுத்ராய நமஹ, க்ஷுத்ரக்னே நமஹ, நித்யசுந்தராய நமஹ, தைர்யாக்ர்ய துர்யாய நமஹ, தாத்ரீஷாய நமஹ, சாகல்யாய நமஹ, சர்வரீபதயே நமஹ, பரமார்த்த குரவே திருஷ்டயே நமஹ, குரவே நமஹ, ஆஶ்ரித வத்ஸலாய நமஹ, ரஸாய நமஹ, ரஸஜ்ஞாய நமஹ, சர்வஜ்ஞாய நமஹ, சர்வசத்வாவலம்பனாய நமஹ. இதி ஸ்ரீ லிங்க மஹாபுராணே பூர்வபாகே சஹஸ்ரநாமாபிஹி பூஜனாத் விஷ்ணு சக்ரலாபோ நாம அஷ்டநவதிதமோத்யாயஹ ஸமாப்தஹ.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.

அத்யுத்யேவாசினிஹ்வாயேவாம்ருதேசானோபவதம்வாஜாசாதௌத்யுபிரக்திபிஃ பரிபாதமஸ்மானரிஷ்டேபிரஷ்வினாஸௌபாகேபிஹி.

0: इति त्रयत्रिंशोऽध्यायः। ओम्।
1: ओम नमः शिवाय। यू आर लिसनिंग टू शैवम.org रेडियोस 24/7 स्पिरिचुअल चैनल्स फ्रॉम शैवम.org। ओम नमः शिवाय।
2: Om Namah Shivaya. Dear listeners of Shaivam.org, the next program you are about to listen is Spiritual Discourse. Title is Akshara Manamalai, presented by Sri Nochur Venkatraman. Thank you. Om Namah Shivaya.
3: Nyamisham Sharanam Prabhadye அருணாச்சலவரர்க்கேற்ற அக்ஷரமணமாலை சாற்ற கருணாகரகணபதியே கரமருளி காப்பாயே அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணா

அருணாச்சலாம் அகம் புகுந்தீர்த்து உன் அககுகை சிறையாய். அருணாச்சலாம் ஆறு காவினை ஆண்டனை அக

ஆச்சலாம் ஊர் சுற்றுளம் விடாதுனை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சலாம் என்னை அழித்திப்போதெனை கலவாவிடில் இதுவோ வாண்மை அருணாச்சலாம் ஏன் இந்த உறக்கம் என பிறர் இழுக்க

அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம்.

நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். In order to make these extensive resources more accessible and beneficial to our radio listeners, we have reorganized our program schedule. Thirumurai Music and Thirumurai Discourses will be broadcast on Thirunariya Tamilosai. Philosophical Discourses and Periyapuranam Lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.

0: உபமனத்ரயம். உபமன்யு மகர்ஷி கீ ஜெய். சாம்ப சிவாய நமஹ, சாம்ப சிவாய நமஹ, சாம்ப சிவாய நமஹ. ஹர ஓம் தத் சத்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Dear listeners of Shaivam.org, the following is Samaveda Samhita Purvarchikam Prapataka 4 Dashati 7. Thank you.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of Shaivam.org, the following is Samaveda Samhita Purvarchikam Prapataka 4 Dashati 8. Thank you.

0: Dear listeners of Shaivam.org Radio, the size of our audio collection continues to grow day by day. We now host more than 25,000 audio recordings. In order to make these extensive resources more accessible and beneficial to our radio listeners, we have reorganized our program schedule. Thirumurai Music and Thirumurai Discourses will be broadcast on Thiruneriya Tamilosai. Philosophical Discourses and Periyapuranam Lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Shrikanda Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambodiri.
2: Om Namah Bhadrathaya Lokanam Sudhirekave Satyanamana Upaya Shivaya Paramatmane.
3: Rakshana Pramanatinahi Vastu Siddhi Jagatkaranam Brahma Kim Pramana
4: Kim Pramanakam
3: Kim Pramanakam
4: Kim Pramanakam Ekam Padam
3: इत्यतः
4: आह शास्त्रयोनित्वात् सूत्रस्य अवतारिका दीयते इदं तु प्रसिद्धं लक्षणप्रमाणाधीना हि वस्तुसिद्धिः यदा लक्षणमुच्यते तदानीं तल्लक्षणकं वस्तु केन प्रमाणेन सिद्ध्यति इति प्रमाणविषयक आकाङ्क्षा भवति तदानीं प्रमाणं वक्तव्यं तदर्थं प्रमाणं वक्तुं सूत्रम् आरभ्यते शास्त्रयोनित्वात् इति नैव यादृशं लक्षणं ब्रह्मणः उक्तं तादृशलक्षणविशिष्टं ब्रह्म वर्तते इत्यत्र किं प्रमाणम् इति प्रमाणविषयकजिज्ञासा अस्यां जिज्ञासायां प्रमाणं वक्तव्यम् एतादृशे ब्रह्मणि किं लौकिकं प्रमाणं किमपि अस्ति वा प्रत्यक्षमस्ति वा अनुमानमस्ति वा अथवा अन्यदेव किमपि अस्ति वा इति तर्हि अत्र शास्त्रमेव प्रमाणं शास्त्रं वेदः तदेव मूलप्रमाणम् अन्यत् यत्किञ्चित् प्रमाणम् अस्ति चेदपि तद् वेदानुसारित्वेन प्रमाणं भवति न तु स्वतन्त्रं प्रमाणं तर्हि स्वतन्त्रं प्रमाणं तु वेद एव इति वक्तव्यं तदर्थम् इदं सूत्रम् आरभ्यते शास्त्रयोनित्वात्
3: यतः शास्त्रं योनिः प्रमाणं तत एव जगज्जन्मादिलक्षणं ब्रह्म भवति इति शेषः
4: ब्रह्म जगज्जन्मादिलक्षणं भवति कुतः तत्र किं प्रमाणं ब्रह्म जगज्जन्मादिलक्षणं भवति इत्यत्र किं प्रमाणम् इत्युक्ते वेदः वेदेन उच्यते वेदेन तदेव तात्पर्येण बोध्यते इति कृत्वा ब्रह्म जगज्जन्मादिलक्षणं भवति जगज्जन्मादिलक्षणं यस्य तत् जगज्जन्मादिलक्षणं ब्रह्मणः विशेषणं तथाविधं भवति इति यतः शास्त्रं योनिः प्रमाणम् अत्र योनिशब्दः वर्तते सूत्रे अन्त योनिशब्दतक् प्रमाणम् अर्थम् योनिशब्दतक् कारणम् अर्थं साधारण अद् कारणं नाम हेतुः ஹேது ரெண்டு விதத்துல இருக்கு ஒன்னு காரகஹேது இன்னொன்னு ஜ்ஞாபகஹேது தெரியும் இல்லையா காரகஹேது ஜ்ஞாபகஹேது காரகம்னா ஜனகம் ஞாபகம்னா தெரிவிக்கக்கூடியது இப்போ வன்னியின் தூமத்தை எடுத்து பாரு வன்னியும் தூமவும் அனுமானத்துல தூமஹ ஹேதுன்னு சொல்றோம் இல்லையா தூமஹ கதம் ஹேது பவதி வன்னி கலு ஹேது தூமஸ்ய யார் ஒருத்தர் கேட்கறாருன்னு வச்சுக்கோ என்ன பதில் தூமம் வன்னிக்கு காரணமா வன்னி தூமத்துக்கு காரணமா வன்னி தானே தூமத்துக்கு காரணம் அப்ப வன்னி ஹேதுன்னு தானே சொல்லணும் அப்ப நீங்க ஏன் தூமம் ஹேதுன்னு சொல்றீங்க
3: தூமம் பிரதி வன்னி காரக ஹேது வன்னி பிரதி தூமா ஞாபக
4: அதுதான் ஆயிடுத்து அதுதான் சொன்னேன் பிரகிருதி அனுமானே ஞாபக ஹேது அபேட்சதே யதஹ வன்னி தூமஸ்ய ஜனக ஹேது காரக ஹேது அதேவ தூமஹ வன்னேஹ ஞாபக ஹேது காரணம் வினா காரியம் ந ஜாயதே இது கிருத்வா காரியம் காரணம் ஞாபயதி காரியம் காரணம் ஞாபகத்தை காரணத்தை தெரிவிக்கிறது அதனால அனுமானத்துல தூமம் ஹேதுன்னு சொல்லுவோம் அத்த அப்போ என்னாச்சுன்னா யோனி சப்தத்துக்கு காரணம்னு அர்த்தம் காரணம் ரெண்டு விதமா இருக்கு ஜனக காரணம் ஞாபக காரணம் காரக ஹேது ஞாபக ஹேது பிரகிருத்தே பிரம்மணஹ காரணம் கிம் இது ஜிஜ்ஞாசா நாஸ்தி ஜிஜ்ஞாசா நாஸ்தி இத்துக்கே பிரம்மணஹ ஜனக ஹேது கஹா இது ஜிஜ்ஞாசா நாஸ்தி பிரம்மணஹ அநாதித்வாத் தர்ஹி பிரம்மணஹ ஞாபக ஹேது கஹா பிரம்மம் இருக்கு இப்பேற்பட்ட லட்சணத்தோட பிரம்மம்னு ஒரு வஸ்து இருக்கு இத்யத்ரா என்ற விஷயத்துல என்ன ஞாபகம் ஞாபகம்னா தெரிவிக்கக்கூடிய பிரமாணம் என்ன இயம் பிரமாண ஜிஜ்யாசா तस्यां प्रमाणजिज्ञासायां सत्यां शास्त्रमेव तत्र प्रमाणम् इति वक्तव्यं वर्तते. तदनुसारेण विग्रहं प्रदर्शयति यतः शास्त्रं योनिः प्रमाणम् अत एव जन्मादिलक्षणं ब्रह्म भवति इति शेषः. शास्त्रस्य योनिः शास्त्रयोनिः तस्य भावः शास्त्रयोनित्वम् इति विग्रहः कृतः एतैः. शास्त्रस्य योनिः इल शास्त्रस्य योनित्वं शास्त्रयोनित्वम् அதுல ஒரு சின்ன விஷயம் இருக்குன்னு என்னன்னா விக்கிரக பேதா. சாங்கர பாஷ்யத்துல வேற விதமான விக்கிரகம் பகுரிஹி எடுத்திருக்கார். இந்த விக்கிரகம் சொல்லல, அர்த்தம் இதுதான். இந்த அர்த்தத்துல கொண்டு வரணும் சாஸ்திரம் தை சங்கர பகவத் பாதை கிங்கிருதம் சாஸ்திரம் யோனிஹி எஸ்ய தத சாஸ்திரயோனி பிரம்மா. சாஸ்திரம் வேதா, சாஸ்திரம் யோனிஹி, யோனிஹின்னா ஞாபக ஹேது. சாஸ்திரம் யோனிஹி ஞாபக ஹேது எஸ்ய பிரம்மணா தத் பிரம்மா சாஸ்திரயோனி தஸ்ய பாவஹ சாஸ்திரயோனித்வம் தஸ்மாத் சாஸ்திரயோனித்வாத் இதி பஹூரிஹி சமாசம் ஆதாய சூத்ரார்த்தோ வர்ணிதா. ஏதைஹி ஆச்சாரியைஹி கிம் க்ரியதே சாக்ஷாதேவ தத்புருஷஹ உச்சதே. சாஸ்திரஸ்ய யோனித்வம் சாஸ்திரயோனித்வம் சாஸ்திரஸ்ய ஹேதுத்வம். சாஸ்திரஸ்ய ஹேதுத்வம் இத்யுக்தே சாஸ்திரம் ப்ரதி ஹேதுத்வம் இத்யர்த்தோ நாஸ்தி. சாஸ்திரஸ்யைவ ஹேதுத்வாத் ஹேதுத்வம் ஞாபகத்துவம், ஹேதுத்வம் ஞாபகத்துவம் அதுல வித்தியாசம் இல்ல. பிரம்ம பிரதி கஸ்ய ஞாபகத்துவம், சாஸ்திரஸ்யைவ ஞாபகத்துவம் சொல்லணும் இல்லையா. தமேவ அர்த்தமாதாய சாஸ்திரஸ்ய யோனித்வம் சாஸ்திரநிஷ்டம் யோனித்வம், சாஸ்திர நிரூபிதம் யோனித்வம் இல்ல, சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய யோனித்வம் காரணத்துவம் ஞாபக ஹேதுத்வம். பிரம்ம பிரதி சாஸ்திரம் யோனி, சாஸ்திரம் யோனிஹி, யோனிசப்த சுபாவதா புல்லிங்கே அஸ்தி. பிரம்ம பிரதி சாஸ்திரம் யோனிஹி தர்ஹி சாஸ்திரே யோனித்வம் அஸ்தி கலு ததாதாய விக்ரஹ கிருதஹ சாஸ்திரஸ்ய யோனித்வாத் சாஸ்திரஸ்ய யோனித்வம் சாஸ்திர யோனித்வம். இந்த விக்ரஹம் இவர் தான் சொல்லியிருக்கார், அவரே சொல்லல. அதுல ஒரு விசாரம் பண்ணிருக்காரு இங்க லக்ஷணம் இது சப்தஸ்ய அர்த்தம் அசாதாரண தர்மஹ இது சஹார்த்தஹ அத்ர நாபேக்ஷதே. ஞாபகத்வம் இதுக்கே போதகத்வம் இத்யர்த்தம், பிரமாண விதயா போதகத்வம். லக்ஷணம் இத்யர்த்தோ நாத்ர ரூபஸ்ய ஞாபகம் பவதி பிரத்யக்ஷ பிரமாணம் சக்ஷுரிந்திரியம் இதுக்கே அர்த்தகஹ. ரூபஸ்ய லக்ஷணம் அசாதாரண தர்மஹ சக்ஷுரிந்திரியம் இத்யர்த்தோ நாஸ்தி. ரூபஸ்ய ரூபே பிரமாணம் பவதி சக்ஷுரிந்திரியம், ரூபே பிரமாணம் பவதி சக்ஷுரிந்திரியம். கீதிருஷே ரூபே இத்யுக்தே ஏதாதிருஷே ரூபே சுக்லரூபம் வர்த்ததே இத்யத்ர கிம் பிரமாணம் இத்யுக்தே சுக்லரூபஸ்ய லக்ஷணம் ந சுக்லரூபஸ்ய அசாதாரண தர்மஹ அன்யேவ பவது ததா. அதஹ இதானீ லக்ஷண சப்தஸ்து பிரமாண பரதயா ந ப்ரயுக்தஹ. அன லக்ஷண சப்தஹ ந ப்ரயுக்த ஏவ ஜைமினிய சூத்ரே லக்ஷண சப்தஹ ப்ரயுக்தஹ பிரமாண பரதயா சோதனா லக்ஷணார்த்தம் தர்மஹ இதி. அத்ர லக்ஷண சப்தஹ நாஸ்தி. சாஸ்திர பிரமாணகத்வாத் சாஸ்திர பிரமாணகத்வாத் இதி யதா அர்த்தஸ்ய ததா பகவத் பாதைஹி விக்ரஹ சங்கராச்சாரியைஹி விக்ரஹ கிருதஹ. சாஸ்திரம் யோனி எஸ்ய தது சாஸ்திரயோனி சாஸ்திர பிரமாணகம் பிரம்ம பௌரிஹி இருக்காங்க. இவர் பௌரிஹி சொல்லல. அது அந்த விக்கிரக வேதம் வர்றதுக்கு என்ன ஒரு காரணம்னா இந்த இப்படியே சொல்லலாமோ இல்லையோ அவர் இப்படி சொல்லல, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா இந்த ஷஷ்டி சமாச நிஷேதோ பவதி சாதாரணமா அது இவர் எடுத்து காமிச்சிருக்கார். இப்போ அத்த வியாக்கியானே பட்டாமி யதா சாஸ்திரம் யோனிஹி பிரமாணம் அதா இது அத்த பாஷ்யே அஸ்தி கிள யதா சாஸ்திரம் யோனிஹி பிரமாணம் அதா. இந்த பாஷ்ய பங்கியை வச்சுட்டு இவர் இந்த விக்கிரகத்தை எடுத்திருக்கார். சாஸ்திரஸ்ய யோனி யோனித்வம் சாஸ்திரஸ்யைவ பிரம்ம பிரதி யோனித்வாத் சாஸ்திரஸ்யைவ பிரம்ம பிரதி யோனித்வாத் இது விக்கிரக விவக்ஷிதா. சாஸ்திரஸ்யைவ பிரம்ம பிரதி ஞாபகத்வாத் இது விக்கிரக விவக்ஷிதான் இத்தனேன சாஸ்திரஸ்ய யோனித்வம் சாஸ்திர யோனித்வம் தஸ்மாதிதி ஷஷ்டி சமாசாஸ்ரயணேன சாஸ்திரஸ்ய பிராமாண்யாத் இத்யர்த்தே சூத்திரம் யோஜிதம் வியாக்கியானம். இது ஏன் அவர் சொல்லலைன்னால் அதுக்கு ஒரு காரணம் குணவாச்சித்வாத் குணவாச்சினா சப்தேன சக ஷஷ்டி சமாச நிஷேதோ பவதி. ஷஷ்டி சமாசம் சாதாரணமாக வர முடியாது. பூரண குணேத்தியாதி சூத்திரம் அந்த சூத்திரம் பார்க்கணும். பூரண குணேத்தியாதி சூத்திரேனா குணசப்தா தத வர்த்தது குணவாச்சக சப்தேன ஷஷ்டி சமாச நிஷேதோ வர்த்தது. அந்த தர்மத்தை சொல்லக்கூடிய சப்தம் தானே யோனித்வம் யோனித்வம் இது தர்ஹி ஷஷ்டி சமாசம் சாஸ்திரஸ்ய யோனித்வம் இத்தர்த்தே சாஸ்திரநிஷ்டம் யோனித்வம் இத்தர்த்தே சாஸ்திரயோனித்வம் இது சமாசம் ந சித்தியதி இது ஆலோச்ய பகுரீகில் உக்தா தை. அப்ப ஏன் இவர் இப்படி சொன்னார் கேட்டா அதுக்கும் சமாதானம் கொடுக்கிறார். சாதாரணதா எதிபி சூத்திர சாட்சாத் சௌத்திரேண நிஷேதேன நிஷேதேவ பவதி ஏவம் சமாசோ ந சித்தியதி இத்தேவ ததாபி ஞாபக பலாத் சித்தியதி இது. ஷஷ்டி சமாச நிஷேதா ஷஷ்டி சமாச நிஷேத நிஷேதா சியாத் கலு இத்துக்தே ததசிஷ்யம் சம்யா பிரமாணத்வாதிதி சௌத்திர நிர்தேச தரிசனாத் இது சமாதானம் உத்தம். எதிபி சூத்திரகாரேண சமாசா நிஷித்த ஏவ கண்டதா ஏவம் சமாசோ ந பவதி இது. பரந்து குற்றச்சித் சூத்திரகார ஏவ ஸ்வயம் தாதிருஷம் சமாசம் கிருத்வா பிரதர்ஷயதி தரி தத்பலாத் சமாச சித்தியதி இது. சூத்திரகாரா சாட்சாத் ஏவம் சமாசோ பவது நோபதிஷ்டவான் பரந்து சௌத்திரேண நிர்தேசேன சோபி சமாசா பிராமாணிகா இது சித்தியதி இது. ததர்த்தம் சூத்திரம் உதாகிருதம் ததஅசிஷ்யம் சம்யா பிரமாணத்வாத் இது சூத்திரம். சிஷ்டப்பிரயோகே சதி கேவலம் தஸ்ய சாந்தசத்வம் இது. அந்த மாதிரி பிரயோகம் நமக்கும் பண்ணலாம். அவர் சூத்திரகாரர் அந்த மாதிரி பிரயோகம் பண்ணி தெரிவிக்கிறார். இப்போ இங்கே என்னாச்சுன்னா தத் அசிஷ்யம் சம்யா பிரமாணத்வான்னு சூத்திரம். இங்கே சம்யா பிரமாணத்வான்னு ஒரு பதம் இருக்கு. சம்யாயாக பிரமாணத்வான்னு இருக்கு. சம்யாயாக பிரமாணத்வாதித்தர்த்தே சம்யா பிரமாணத்வான்னு சூத்திரகார சொல்றாரு இல்லையா. இங்கே அத்தையே அத்தாபி தசைவ சாஸ்திரஸ்ய பிரமா யோனித்வா சாஸ்திர யோனித்வா சாஸ்திரஸ்ய யோனித்வம் சாஸ்திர யோனித்வம் இத்தியவம் ரூபேண சௌத்திரேண நிர்தேசேன அயமபி சமாசஸ்தித்யதி இத்தபிப்பிராயேண ஏதைஹி ஆச்சாரியைஹி ஏவம் விக்ரஹ கிருதஹ இது. தைஹி கிமர்த்தம் ததா அயம் விக்ரஹ தியக்தா இத்துக்தே க்ளேஷஹ வர்த்ததே கலு ஏவம் சௌத்திரேண நிர்தேசேன சாதனீயம் வர்த்ததே தபேக்ஷ பஹூரிஹிரே அஸ்து இது தைஹி ததா கலு. இதானியம் ஆயிடுது இல்லையா. யத சாஸ்திரம் யோனிஹி பிரமாணம் அதஹ ஏவ ஜன்மாதி ஜகத் ஜன்மாதி லக்ஷணம் பிரம்ம பவதி இது சேஷஹ விஷயஸ்து ஸ்பஷ்டஹ.
3: அத்ர ஜகத் காரணம் பிரம்ம சாஸ்திரைக கம்யம் உத பிரமாணாந்தரேனாபி கம்யம் இது சந்தேகம்.
4: ஆ அதிகரணே சந்தேக. இப்போ சாட்சாத் அதிகரணே சித்தாந்தக்கா கிரியதே சாஸ்திரம் பிரம்மணி பிரமாணம் பவத்தியேவ பவத்தியேவ இது எதா சித்தாந்த கிரியதே தரி நபவதி இது பூர்வபக்ஷ கர்த்தவியா. ததனுசாரேண சந்தேகா உத்தாபனியா. ஜகத் காரணம் பிரம்ம சாஸ்திரைக கம்யம் சாஸ்திரைக பிரமாணகம் உத ந உத பிரமாணாந்தரேனாபி கம்யம் இது சந்தேக. சாஸ்திரேணைவ அவகம்யம் வா அது சாஸ்திரமேவ பிரமாணம் வா அதுவா பிரமாணாந்தரம் அப்படி அஸ்தி வா இது சந்தேக.
3: ஜகதிதம் சாவயவம் காரியமேவ தச்ச வைசித்ரி கர்பித கர்பிதத்வேன ஸ்வோசித கர்த்திருக்கம் இது கர்த்தா கஷ்டித் கல்பனீயா சர்வஜ்ஞத்வாதிமான் ந அசௌ சாஸ்திரைக கம்ய இது ந அஸ்மின் சாஸ்திரஸ்ய பிராமாண்யம்
4: நாசௌ சாஸ்திரைக கம்ய இது. நாசௌ சாஸ்திரைக கம்ய இது தது படிக்கும் பொழுது நாசௌ சாஸ்திரைக கம்ய இது இது விசர்க்கம் யோஜயித்வா பட்டனீயம் அதுவா நாசௌ சாஸ்திரைக கம்ய இது தத்ர சம்ஹிதாம் வினா சாஸ்திரைக கம்ய இது இது பட்டனீயம் சாஸ்திரைக கம்ய இது ஏவம் ந பட்டனீயம்
3: ந அசௌ சா

0: इत्यर्थः तत् सूचितकर्तृकं तथा विवक्षा वर्तते तच्च वैचित्र्य गर्भितत्वेन अपि प्रपञ्चम् एप्पेर्पट्टु नमुक तेरियं वैचित्र्य गर्भितमार्ग अधुनाल तस्यापि तथाविधः कश्चित् कर्ता महात्मा अपेक्षते सामान्यः कश्चित् कर्ता न सिध्यति सर्वज्ञत्वादिगुणकः कश्चन कर्ता अपेक्षते सर्वज्ञा इरुंदा तान् अदु पण्ण मुडियुम् इल्लैन्ना पण्ण मुडियादु इति
1: पूर्वपक्षः
0: इति पूर्वपक्षः नाम अनुमानेनापि सिध्यति इति नास्ति अनुमानेनापि सिध्यति इति सर्वज्ञत्वादिमान् कश्चन कर्ता अनेन अनुमानेन सिध्यति येन सर्वज्ञः इल्लैना अद् तत् कर्तृत्वमेव न भवति तर्हि तन्निर्माणार्थ अपेक्षितसामर्थ्यविशिष्टः कश्चित् कर्ता अनेन अनुमानेन सिध्यति अतः सर्वज्ञत्वादिकमपि सर्वज्ञत्वादिकमपि तस्य सिध्यति तर्हि यत् लक्षणं ब्रह्मणः उक्तं तल्लक्षणम् अनुमानेनैव सिध्यति तादृशलक्षणयुक्तं ब्रह्म सर्वज्ञत्व सर्वशक्तिमत्वादि गुणयुक्तं ब्रह्म अनुमानेनैव सिध्यति अर्थापत्तिप्रमाणम् अङ्गीक्रियते चेत् सम्यक् तेनापि सिध्यति तावदेव तथा नापेक्षते अत्र ब्रह्मसूत्रेषु इदानीं पूर्वपक्षी कश्चित् नैयायिको वा तथैव अपेक्षते इति नास्ति इदानीं भवदुक्तरीत्या तथा स्वीकारेपि दोषो नास्ति कश्चित् दार्शनिकः अन्यः पूर्वपक्षी इत्यपि नापेक्षते सूत्रकारः स्वातन्त्र्येणापि एवं सम्भावितं पक्षं पूर्वपक्षत्वेन योजयितुं प्रभवति अतः यतः किमर्थं मया इदानीम् आदावेव उक्तम् इत्युक्ते प्रत्यधिकरणं भवान् कश्चन अन्यं दार्शनिकं पूर्वपक्षित्वेन स्थापयितुं यदि प्रयतते तद् कडक्यात् नडकवे नडकात् अधुनाल सन्देहस्तु कश्चित् प्राप्यते सन्देहे तत्र निराकरणीया कोटिः पूर्वपक्षकोटिः तावदेव तां कोटिं स्वीकृत्य कश्चित् अन्यः कश्चन दार्शनिकः तत्र युद्धं कर्तुं तिष्ठत्येव इति नास्ति अस्ति चेत् अस्तु तावदेव अत्र तु भवदुक्तरीत्या नैयायिकः पूर्वपक्षी इति कथने विरोधोऽपि नास्ति
1: नासौ शास्त्रैकगम्य इति नास्मिन् शास्त्रस्य प्रामाण्यम्
0: असौ शास्त्रैकगम्यः नास्ति इति कृत्वा शास्त्रस्य अत्र प्रामाण्यं नास्ति इति शरीरक अङ्गोरि सन्देहं वर्णो शास्त्रैकगम्यो नास्ति अनुमानेनापि गम्यते गम्यते नाम ज्ञायते परमात्मा उक्तलक्षणविशिष्टः परमात्मा शास्त्रेणापि गम्यते अनुमानेनापि गम्यते इति खलु आगतं शास्त्रेण न गम्यते इति आगतं वा शास्त्रस्य प्रामाण्यं नास्ति इति कथं इति शङ्का भवति खलु शास्त्रेण न गम्यते इति कथं भवता उच्यते अनुमानेन अनुमानेनापि सिद्ध्यति अनुमानेनापि सिद्ध्यतु शास्त्रेणापि सिद्ध्यतु परन्तु कथम् आचार्यः लिखति नासौ शास्त्रैकगम्यः इति अयं परमात्मा शास्त्रेणैव अवगम्यते इति तु नास्ति अनुमानेनापि अवगम्यते इति कृत्वा अस्मिन् शास्त्रस्य कथं लेखनीयमासीत् शास्त्रस्यैव प्रामाण्यमिति वक्तुं न शक्यते इति खलु वक्तव्यं परन्तु शास्त्रस्य प्रामाण्यमेव नास्ति इति लिखति तत् कथं कुतः एवं लिख्यते इति स्वयमेव अग्रे स्पष्टीकरोति पश्यतु अग्रे अग्रिमं पङ्क्तिं पठतु तदेव शास्त्रस्य प्रमाणान्तर अप्राप्तः विषयः वक्तव्यः अनधिगते मानान्तरेण अनधिगते विषये शास्त्रस्य प्रामाण्यं वक्तव्यम् इदानीं किं भवति अयं परमात्मा अनुमानेनापि यदि अवगन्तुं शक्यः तर्हि शास्त्रस्य सः असाधारणो विषयः नास्ति इत्यागतं शास्त्रं परमात्मतात्पर्यकं न भवति इत्यागतं येन असाधारणमानविषयमिल्लत् मानान्तरेणापि लभ्यते खलु अपरार्थवादं मादरियायुडु परमात्मप्रतिपादकं शास्त्रवाक्यम् अर्थवादः इति भविष्यति यतोहि मानान्तरेण अनवगम्यः विषयः यः वर्तते तत्रैव शास्त्रस्य परमं तात्पर्यं वक्तव्यम् अन्यत्र सर्वत्र अवान्तरं तात्पर्यमेव परमं तात्पर्यं तु न सिद्ध्यति प्रत्यक्षेणानुमानेन प्रत्यक्षेण अनुमित्या वा यस्तूपायो न बुध्यते एतं विदन्ति वेदेन तस्मात् वेदस्य वेदता नृक् எந்த ஒரு விஷயம் பிரத்யக்ஷத்தினாலேயும் அனுமானத்தினாலேயோ ஒன்றும் கிரகிக்க முடியாதோ அப்பேற்பட்ட விஷயத்தை தெரிவிக்கிறதுனால தான் வேதத்தை வேதம்னு சொல்றதுன்னு மானாந்தரேன அனதிகதே விஷய வேதசிய பிராமணியம் வக்தவியம் இப்போ பரமாத்மஸ்வரூபம் என்றது அனுமானத்தினாலேயும் தெரிஞ்சுக்க முடியும்னா சத்தியம் அனுமானேன அவகமியத்தை கலு தரி தத்போதனாய வேத நாகதா இது ஆயாதி தத் மானாந்தரேன அனுமானேன சித்தமேவ வேதேன அனூத்தியதே இது வக்தவியம் ஆபததி यदि तथा स्यात् तर्हि मानान्तरेण अवगते अर्थे वेदस्य प्रामाण्यं न भवति इति आगतं प्रामाण्यं नाम तदेव तात्पर्येण बोध्यते इति वक्तुं न शक्यते इति आगतम् अदु ओरु कुळपम् इन्नोन्न अनुमानं एप्पेर्पट्ट स्वरूपत्ते कामिकृतम् अदुदा इप्पो एडुक्क मुडियुम् அந்த அனுமானத்தோடு ஏதாவது விரோதம் இருந்தால் அங்கே தடுக்கும், அது எடுக்கக்கூடாது. வேதத்தின் வேதம் அனுமானம் போகிற வழியில் வேதம் போனது வரும், அனுமான அதீனமாக வேதத்தை கொண்டு போனது வரும், அப்படியெல்லாம் ஏற்பட்ட சிரமங்கள் இருக்கு. அதாவது அனுமானேனாபி சித்தியது வேதேனாபி சித்தியதுன்னு சொன்னால் அது அப்படியே விட முடியாது. அதா எதி அனுமானேன சித்தியதி இத்தியுச்சதே தரி வேதசிய தத்திர பிராமணியமே வந்து பவிஷ்யதி உக்தரீத்யா. அதா வேத பிரமாணம் ந பவதி இத்தியத்தி பர்யந்தம் பூர்வபக்ஷா பிராப்தா. கஷ்டன பிரவேசோ வர்த்ததே பரமாத்மா இது கஷ்டித் அஸ்தி வா இத்யுக்தே ஊஹிதும் சக்யதே கதஞ்சித். அனுமானத்துக்கு ஒரு வேலை இருக்குங்க. ஜோதிஷ்டோமேன ஸ்வர்கோ பவதி வா இது பிரஷ்டே தத்ர அனுமானஸ்ய அனுமானேன கிமபி கர்த்தும் ந சக்யதே. ஏவம் தயா ஏவம் யாகஹோமாதிகம் கிரியதே சேத் மரணானந்தரம் கிமபி பலம் பவதி வா இது, அதுக்கு ஏதாவது லாஜிக் இருக்கா? அனுமானத்திய தத்திர பிரவேசேவ நாஸ்தி இது கிருத்துவ க்ளேஷோ நாஸ்தி. இங்கே அப்படி இல்லை, அனுமானம் கிட்ட வருது. பரமாத்மா இருக்கான்னு கேட்டால் அனுமானம் கிட்ட வருது, ஆனால் அது பூர்ணமாக ஒரு பிரமாணமாக ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லணும் சித்தாந்தத்தில். ததர்த்தம் பூர்வபக்ஷம் கிருத்துவா ஸ்தாபிதம் இதானி சாஸ்திரஸ்ய பிரமாணாந்தர அப்பிராப்த விஷயத்வா பிரமாணாந்தரேண அப்பிராப்தோ யோ விஷய தஸ்மின்னேவ விஷயே சாஸ்திரஸ்ய பிராமாண்யம் வக்தவ்யம் இது கிருத்துவா எதி வேத வேதவாக்கியானாம் பரமாத்மனி பிராமாண்யம் வக்தவ்யம் பரமாத்ம விஷயே வேதவாக்கியம் பிரமாணம் இது வக்தவ்யம் தரி வேதேன யாதிருஷ பரமாத்மா பிரமீயதே தாதிருஷ பரமாத்மா அந்நேன பிரமாணேன நைவ பிராப்யதே இது உபபாதனீயம் அஸ்தி ததர்த்தம் யத்ன கிரியதே. அதஹ பூர்வபக்ஷம் ஏவம் கிருத்வா சித்தாந்தஹ உச்யதே
1: சித்தாந்தஸ்து ஜகத்காரணம் பிரம்ம வேதாந்த சாஸ்திரைக கம்யம்
0: ஜகத்காரணம் பிரம்ம வேதாந்த சாஸ்திரைக கம்யம். வேதாந்த சாஸ்திரம்னா உபனிஷத்து அர்த்தம். வேதாந்த சாஸ்திரம் வேதாந்தோ நாம உபனிஷத். வேதானாம் அந்தே வித்யதே, அந்தே இத்துக்கு அவசானே இது ஏக அர்த்தம். அதோட நல்லது அந்த சப்தசிய நிர்ணய இத்தர்த்தம் வருது. அந்தோ நாம நிர்ணய வேதசிய தாத்பரியார்த்தம் எத்த நிர்ணயத்தை பரம தாத்பரிய விஷயபூத பரமாத்மா உபனிஷத் பாகே நிர்ணயத்தை இது கிருத்வா தாது தேஷாம் உபனிஷத் வாக்கியானாம் வேதாந்தஹ இது சப்தஹ. அப்போ வேதாந்தஹ இத்துக்தே துவைத வேதாந்தம் அத்வைத வேதாந்தம் அப்படி எடுத்துக்கக்கூடாது, உபனிஷத்துன்னு அர்த்தம். உபனிஷத் வாக்கியம் இத்தர்த்தம் தத்திர வேதாந்த சாஸ்திரைக கம்யம் வேதாந்த ரூபம் யத் சாஸ்திரம் சாஸ்தியதே அனேன சாஸ்திரம் வேதாந்த ஏவ சாஸ்திரம் வேதாந்த சாஸ்திரம் தேன கம்யம் போத்தியம் தேனைவ போத்தியம் ந பிரமாணாந்தரேன லப்யதே இது கதம் ஞாயதே வேதாந்தேனைவ போத்தியதே உச்சதே. வேதாந்த வாக்கியமேவ வதத்தி வேதாந்த வாக்கியனைவ இதம் அவகந்தவியம் இது. வேதாந்த வாக்கியத்தினாலேயா அதுதான் பரமாத்மா தெரிஞ்சுக்கணும், பரமாத்மாவே தெரிஞ்சுக்கணும் என்றது வேதாந்த வாக்கியமே நமக்கு சொல்லிக் கொடுக்குறது. பசுது நா வேதவின் மனுதே தம் பிருஹந்தம் தம் பிருஹந்தம் பிருஹந்தம் இது சப்தசி கொடுத்தா பிரம்மா இத்தர்த்தா. ஒரே தாத்து பிரத்யம் மட்டும்தான் மாறுறது. பிருஹன் பிருஹந்தோ பிருஹந்த பிருஹத் பிருஹதி பிருஹந்தி இப்படியாவது சொல்லுங்க. நபும்சகமோ புல்லிங்கமோ பிரிஹி விருத்தோ இது தாத்து தாவதேவ பிருஹந்தம் இத்தியுக்தே பிரம்மத்தை அர்த்தம் இது அத்த த்விதியா பிருஹந்தம் தம் பிருஹந்தம் புல்லிங்க சப்தம் எடுத்திருக்காரு அவ்வளவுதான். பரமாத்மானம் அவேதவித் நமனுதே யஹ வேதம் நஜானாதி சஹ நஜானாதி அஸ்ய அர்த்தகஹ வேதேனைவ அவகந்தும் சக்யதே இது ஹலோ இத்யாதிஷு வேதாந்த சாஸ்திரம் அந்தரேண பிரம்மணோ போதா சம்பவ ஸ்ரவணாத் போதோ போதோ ந சம்பவதி இது ஸ்ரூயதே.
2: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.